0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர்த்திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca.

0: கொண்ணா என்ன பூ கைமா வந்து நிக்கிற?
1: இல்லடா, நாளைக்கு அவளுக்கு பர்த்டே இல்ல, அதான் அவளை பார்த்து எல்லாவோ சொல்ல.
0: இது செலிப்ரேட் பண்ண
1: இப்ப போய் எனக்கா வெயிட் பண்ணுவா, இப்பெல்லாம் போய் குடிக்க முடியாது.
0: ஏறு.
1: சரி சரி.
0: One more glass please.
2: Norma, it's my birthday and I want to give him a surprise. I want to tell him I love. Okay, okay. I'm going to call you later. Yeah? Bye.

0: நிலுக்ஷன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:21 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமல் ஸ்டார் நைட்.
1: நீங்களும் தொடர்ந்து 9 வரை ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்க முடியும். கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களை பெரிய விடயங்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கிறது.
0: அடுத்து வரும் பாடல் அக்னிசூசின் வரிகளில் சுதர்ஷினி செயல் வருகின்றது. இந்த பாடல்
2: 6 லவ், இன்னும் 2 கல்யாணம். ஆனா இப்ப வரைக்கும் நான் சொன்ன எதையுமே நீ கேட்டதே இல்ல.
3: இப்ப மட்டும் இல்ல, இப்பவும் நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவே?
2: ஓ சரி போ, வேற எவ்வளவு கட்டிக்கோ.
3: தேங்க் காட், இது இன்னும் மசியா போச்சு.
2: நாளைக்கு 9 நான் மீட் பண்ண வரமாட்டேன், என்னோட விட்டுரு.
3: நீ வாரியோ இல்லையோ, நாளைக்கு நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வராட்டி போடி.
2: I hate you.

0: பிரீத்வி சரிகா மற்றும் சுதர்ஷன் ஆகியோர் தந்த பாடல் எஃப்எம் 102 தசமதியினோடாக இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: அடுத்து வரும் பாடல் காந்தினி கிஷோன் பாடிய பாடல்.

0: கூட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளது எனவும் அதனூடாக பயணிக்கும் கப்பல்கள் தாக்கப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் அதிபர் தலைவரின் இறுதி நிகழ்வில் தம்மை கொல்ல வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஈரான் மீது மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் மறைந்தார். 1938 ஆண்டு ஆந்திராவில் பிறந்த எஸ் ஜானகி 1957 ஆண்டு தமிழ்நாட்டில் தமது திரையிசை பயணத்தை ஆரம்பித்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி அடங்கலான பல்வேறு மொழிகளில் 40,000 மேலான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதுகளை 4 முறை வென்ற எஸ் ஜானகி அவர்கள் 2013 ஆண்டு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது அது மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி நிராகரித்திருந்தார்.
2: இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விமர்சித்துள்ளார். மக்களின் கருத்து சுதந்திரத்தை அரசாங்கம் மீறுவதாகவும் மக்களின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகளின் உரிமையை தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம் கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம் 30/25 கெனடி வீதி ஸ்காபரோ 4162918500.
0: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரின் முருகன் தேர்

0: மாண்ட்ரியல் சுற்றுலா ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
1: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: அஞ்சனா கிரேஸ் பிரின்ஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேரம் 8:44 நிமிடம். எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
0: வெறும் பாடலுடன் சுபேகா மனோகரன்.
2: அபிநய ராஜா கோகுலபால கோடி பிரகாஷ விரக நரகஷே ரக்ஷகமாலா எத்தனை முறை நான் எங்கி சாவே நித்தவனே ஆட்கொள்வாயா சூரிய வாடலி சூரிய வாக்கல வாடிய சிந்தை திரும்பத்தா தூதகையாக பணித்திருவாயா பாவரி விரகம் பருகிடுவாயா ஆயர்த்தம் மாயா நீவா ஆயர்த்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயத்தம் மாயா நீவா

வாடும் மனதினம் உனக்காக எங்கும் ராதா தான் உனக்கென ராதா தான் உனக்குடன் ராதா.

0: சுபைகா மேனோ பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:50 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் காலநிலையை பார்த்து விடலாம். இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. ஒன்றில் 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் ஆக ஒன்றில் 30 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 28 டிகிரி மணிக்க வேண்டும், 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உன்னை 36 உணர இருக்கின்றோம். எனக்கு 28 குறையா இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்ல வந்தேன். சரி,
1: அதே நேரத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை நாளைய நாள் ஜூலை மாதம் 12 2% குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகளிரலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன்,
0: என்றும் அன்புடன் உஷா மதன்.
1: நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருங்கள்.

0: எஃப்எம்ஐ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 4 7 4 8 0 7 4.
5: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல். 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
11: ஃபிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்ட்.

0: மட்டுமிடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
10: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் EastFM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
4: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கேம்பரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார். புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த வகையான டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி விகிதம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளுடன் வாங்க இன்றைய சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பன் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கேம்பரோ, 416-720-7439, 416-720-7439.
5: சித்ரா செல்வநாதன் உங்களுக்காக காத்திருந்தேன், வாங்கோ பார்க்கலாம்.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும். ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம்

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7 ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடகீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
0: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 July 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச்சாவடிகள், வணிகச்சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். July 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-757-2006.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-1. சம் கண்டிஷன் அப்ளை.
4: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரின் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
1: Krisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
11: Weekend, weekend, East FM 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரு?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-9085656
9: உலகக்கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
10: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
11: அதுதான் எதுவோ.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.
2: That's what I'm talking about.

ظلمني حد، لا كلام حينفع ولا الندم اصبح يفيد. الزم حدودك

நேரம் காலை 9:02 21°C 25°C ஆக நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை இப்பொழுதிலிருந்து 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். மட்டுமல்லாமல் செயலிகளூடாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இப்போது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நீங்கள் எங்களை பின்தொடரலாம். யூடியூபில் காணொலிகளாக நிகழ்ச்சி பதிவுகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம்க்கான தொடர்பு இலக்கம். அதே நேரம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஜூலை மாதம் 12ஆம் தேதி அழகான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் தொடக்க நாள். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக மீட்டுமென எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: நேரம் காலை 9:08 21 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் ஆக உடனப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை 9 மணி தொடக்கம் 11 மணி வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு உங்களை சந்திக்கிறது. அன்றைய நாளும் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சுடாக உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: இன்றைய நாள் உங்களுக்காக 9 மணி வரையில் உங்கள் இஸ்டெஃபமில் தமிழ் நேரலி ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும். ஜூலை மாதம் 12 தேதி உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் நீங்கள் வழியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கு, ரொம்ப பிரகாசமாக இருக்கு. 5:46 சூரிய உதயம் இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை 8:59 நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை குறிப்பாக 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. 33 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. 32 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. மாலை 25 டிகிரி செல்சியஸ், இரவு 18, நாளை காலை 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. நாளைய நாளில் இருந்து இந்த வாரம் முழுவதும் 30 மேல் வெப்பநிலை இருக்கப் போகின்றது. திங்கள் 31, செவ்வாய் 35, புதன்கிழமை 31, வியாழன் 32 அப்படின்னு சொல்லி இதுவரையில் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: உங்களுக்கு அப்படியே தெரியல, எங்களுக்கு அதை கேட்கவே சும்மா குழு குழு குழுன்னு இருக்கு சஞ்சீவன்.
0: அதே நேரம் வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவில் 2 சதங்கள் குறைவடைந்திருக்கின்றது. இப்போது பொதுவான பல இடங்களை பொறுத்தவரையில் 163.9 சதங்களுக்கு லிட்டர் 1 GTL விற்பனையாகிறது. குறைந்த விலையாக நீங்கள் இலக்கம் 11:49 மார்னிங் சைட் ரெவென்யூ அமைந்திருக்கின்ற எஸ்ஓவில் 150.9 சதங்களுக்கு லிட்டர் 1.5 GTL குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளலாம்.
1: ஜூலை மாதம் 12 தேதி வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சர்வதேச மணல் மற்றும் தூசி புயல்களை எதிர்க்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் கம்பேட்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டோம்ஸ். ஐக்கிய நாடுகள் சபையால் இது அறிவிக்கப்பட்டது. மணல் மற்றும் தூசி புயல்களால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இது அனுசரிக்கப்படுகின்றது. அதே போல் ஒரு அழகான தினம் ஒன்றைக்கு சொல்லலாம், எளிமை தினம், சிம்பிளிசிட்டி டே ஆகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அமெரிக்க எழுத்தாளர் தத்துவஞானியான ஹென்றி டேவிட் தோரோவின் பிறந்த நாளை முன்னிட்டு எளிமையான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாளாக கடைபிடிக்கப்படுது. ஆனால் இந்த எளிமை என்றதுட்டு வர விளக்கணும் என்ன, இப்போ உங்களோட எளிமை இன்னும் ஒருத்தருக்கு லக்ஸரியாக இருக்கலாம், அது என்னன்றது அவங்க இன்னும் சொல்லல. உங்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு வரவிலக்கணம் இருக்குந்தானே உங்களுடைய சிம்பிளான எளிமையான ஒரு வாழ்க்கைக்கான வரவிலக்கணம், அந்த ஒரு எளிமையான வாழ்க்கைக்குரிய தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது.
0: அதே போன்று பிரித்தானியாவிடமிருந்து கிரிபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரிபட்டி, இது 79 விடுதலை பெற்றுக்கொண்ட நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று செனான் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெனன் எக்ஸி தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டதும் அந்த கெமிக்கல் எலிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டதும் இன்றைய நாள் 1898.
1: இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-9.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
7: உலக கிண்ட போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: 9:25 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கோப்பை நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம், இப்போ நாங்களும் கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோமாண்டா இல்லை, ஆனால் யார் வின் பண்ணியிருக்கிறாண்டா அறிய ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கிலாந்து இப்பொழுது அறையிறதுக்கு முன்னேறி இருக்கின்றது. காலிறுதிப் போட்டியில் நார்வேயை கூடுதல் நேரத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அறையிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. அப்போ சாத்ரி சொன்னது நெருங்கிட்டே இருக்கு சஞ்சீவன். அர்ஜென்டினாவும் கூட அறையிறுதியில் இப்பொழுது இருக்கின்றது. சுவிட்சர்லாண்டை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா அறையிறதுக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த போட்டியில வந்து நடுவரின் சில முடிவுகள் குறித்து சர்ச்சைகள் கூட எழுந்திருந்தன. இங்கிலாந்து அர்ஜென்டினா மோதல் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த அரையிறுதி போட்டி யாருக்கு இடையிலேன்னு பார்த்தா இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில மோத இருக்கு. சாத்ரி சொன்னது சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து வின் பண்ணும், இல்ல அன்புதான் ஜெயிக்கும்னு நீங்க நம்புறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. யாரு வின் பண்றாங்கன்னு நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்.
1: நேற்று இரவு இடம்பெற்று கொண்ட இந்த போட்டி ஒரு பரபரப்பு மிகுந்த ஆட்டம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். ஆரம்பத்தில் அர்ஜென்டினா ஒரு கோலை போட்டிருந்தாலும் பின்னர் சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு கோல் போடப்பட்ட பிற்பாடு வந்து ஒரு சொல்வார்கள் இந்த ஒரு அக்ரெசிவான அதே நேரம் அட்டாக்கிங் ஆட்டம் அப்படி என்று சொல்லி தொடர்ந்து இருந்த ஒரு பொழுதாக இருந்தது. அதே நேரம் எவ்வளவு தூரம் லயனல் மெஸ்ஸிக்கான ஆதரவு இருக்கின்றது, அவ்வளவு தூரம் அவருக்கான வெறுப்பும் இப்பொழுது வந்து அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஈஜிப்டினுடைய போட்டியின் பிற்பாடு அர்ஜென்டினா மீது வெறுப்பு காட்டுகின்றவர்கள் அது மீதான அவதூறுகளை பரப்புகின்ற நடவடிக்கை என்பது அதிகமாக இடம்பெற்று வருகிறது. நேற்றைய போட்டியிலும் அவ்வாறான பல விடயங்கள் சொல்லப்பட்டமை காணக்கூடியதாக இருந்தது. நேற்று இறுதியாக எடுத்துக்கொண்ட 114 நிமிடத்தில் வந்து போடப்பட்ட கொண்ட 112 நிமிடத்தின் போது போட்டிருந்த அந்த கோலோடு சேர்ந்து அல்வரசனுடைய கோலோடு அர்ஜென்டினா 3-1 என்று சுவிட்சர்லாந்தை தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டு அணிகளுமே தொடர்ச்சி அரையிறுதி ஆட்டங்கள் முடிந்து அரையிறுதி போட்டிகள் வந்து இடம்பெற போன்ற போட்டிகளை பொறுத்தவரையிலும் கூட இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், 3 ஐரோப்பிய நாடுகள் அதில் பிரான்ஸ் அதே போன்ற ஸ்பெயின் இங்கிலாந்து நாடுகள் இருக்கின்றன. அர்ஜென்டினா டிஃபெண்டிங் சாம்பியனாக களமிறங்கி இருக்கிறது. இதில் இங்கிலாந்து வெற்றி பெற்றால் பிரான்ஸை சந்திக்குமா அல்லது ஸ்பெயினை சந்திக்குமா அல்லது அர்ஜென்டினா வெற்றி பெற்றால் பிரான்ஸை ஸ்பெயினை சந்திக்குமா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கான பதிலும் விரைவில் இந்த வாரமே உங்களுக்காக இடம்பெற போகிறது. ஜூலை மாதம் 14 இடம்பெற இருக்கின்ற போட்டி வந்து பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்குமான ஒரு போட்டியாக இடம்பெற போகின்றது. 15 புதன்கிழமை இடம்பெறுகின்ற போட்டி இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் சந்திக்கின்ற போட்டியாக இடம்பெற போகின்றது.
0: இன்னும் அப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 நாட்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சிட்டி ஆஃப்
1: டிரோனோ திருவிழா முடிஞ்சிடும்
0: முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் முடிக்க மாட்டோம், உங்களுக்கு வேற ஏதாவது ஒன்று கொண்டுருவோம். டிரோனோவை பொறுத்தவரையில் சல்சா ஆன் சென்ட்லேயா விழாவில் வந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்று இருக்கின்றது. 2 உயிரிழந்திருக்கின்றார்கள், மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பாக காவல்துறை இப்பொழுது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது.
1: அதே நேரம் இன்று காலையும் இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். காலை 3:30 மணியளவில் பால்சன் பியர் இது பால்சன் அண்ட் செரி ஸ்ட்ரீட்டுக்கு அருகில் ட்ரோனோவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 5 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3 காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கும் சென்க்ளேர் இடம்பெற்றுக் கொண்ட சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
0: பிஎஸ்என் விமான நிலையத்திலும் கூட மீசஸ் தட்டமைக்குரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச விமான நிலையத்திலும் 2 விமான பயணங்களிலும் தட்டமை நோய்க்கான சாத்தியமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என பொது சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
1: நீங்கள் பயணப்படுகின்றீர்கள், விமான பயணம் செய்கின்றீர்கள் அதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் ஒன்று காத்திருக்கின்றது. என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், மிக அழகான ஒரு சொற்பதம் தமிழில் சொல்லுகின்ற விடயங்கள் கோர்வையாக சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தாற்பரியம் அல்லது அது மனதில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் என்பது அளப்பரியதாக இருக்கும். இழப்பது இயல்பெனில் அடைவதும் இயல்பு என்று சொல்லக்கூடிய இந்த சொற்பதம் வாழ்க்கையினுடைய பருவத்தை பற்றி சொல்லுகின்றது. இலைகள் உதிரும், மழை பெய்யும், காற்று மாறும், இதான் அந்த இயற்கையினுடைய சீசன்ஸ் அப்படி என்று சொல்வோம். ஆனால் நாங்கள் பல நேரங்களில் புழுதுமை ஜோசிக்கின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சலிப்பு இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது சலிப்பை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளுகின்றோம். சலிப்பு வாழ்க்கையை வந்து எப்படியும் ஒரு சோர் நிலைக்கு தள்ள விடுகின்றது. ஆனால் ஒரு உறவு, ஒரு வாய்ப்பு, ஒரு கனவு இதெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு கதவை மூடுகின்ற பொழுது மற்றொரு கதவை அமைதியாக திறக்கின்றது. அந்த திறக்கின்ற கதவை நாங்கள் சில வேளைகளில் தவறவிட்டு விடுகிறோம். ஏனென்றால் அந்த மூடிய கதவின் மீது தான் எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கம் அல்லது பார்வை என்பது இருக்கும். இழப்பு என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை பற்றி தான் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
0: நீங்க இன்றைக்கு வந்து ஏதாவது ஒன்றை இழந்திருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இயற்கையின் விதி இழப்பாக இருந்தால் அதே மாதிரி அடைவதும் கூட அதனுடைய மறுபக்கமாக இருக்கும். அதாவது நம்பிக்கையை மட்டும் நீங்க இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போலவே இழப்பது வந்து இயல்பென்றால் அடைவதும் இயல்பு. சீசன்ஸ், இந்த காலங்கள் வந்து இயற்கைக்கு மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கும் உண்டு, எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது உண்டு. வாழ்க்கை எதையாவது எடுத்து செல்லும் ஒவ்வொரு முறையும் வேறொன்றை கொண்டு வர அமைதியாக தயாராகி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள். அதுதான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற சிந்தனை.

0: பாட்டு நால விஷயம்
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்குகள் பாரம்பரிய உணவுச் சாவடிகள் வணிகச் சாவடிகள் விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam. 416-298-2777. MortgageSolutions.ca.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 9:41 எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடல் அவருடைய உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என கர்நாடக முதல் மந்திரி அறிவித்ததன்படி கர்நாடக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு கம்பீரமாக அணிவகுத்து நின்ற போலீசார் தலா 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அவரது இறுதி சடங்கு மைசூர் நகரை எடுத்திருக்கின்ற ஹனியகுண்டி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற தோட்டத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. அவருடைய உறவினர்கள் இறுதிச் சடங்கு செய்தார்கள் என்றும் அதன் பின்னர் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறை பொதுமக்கள் என்று பலரும் அவருக்கு இன்றைய நாளில் பிரியாவிடை கொடுத்திருக்கின்றார்கள். அவர் மறைந்தாலும் அவருடைய குரல் என்பது தொடர்ந்தும் இந்த உலகில் வசைப்பாடும் அவர் தொடர்ந்தும் அதை ஒழித்துக் கொண்டிருக்கும் என்பது நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அவருடைய மறைவுக்கு இப்பொழுது இந்தியாவில் பலரும் இரங்கல் செலுத்தி வருகின்றார்கள். அதே நேரம் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார் அவருக்கான இரங்கல். அதாவது வரும் ஆண்டுகளிலும் கேட்போரை தொடர்ந்தும் வசீகரிக்கின்ற ஒரு மெல்லிசை. இந்த துயர நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் எண்ணற்ற ரசிகர்களுக்கும் இசைத்துறைக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: தன்னுடைய 88வது வயதில் நேற்றைய தினம் பாடகி எஸ் ஜானகி மறைந்திருந்தார். இந்தியர்கள் சென்ற வணிக கப்பல் மீது தாக்குதல் இடம்பெற்றதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து கப்பலில் இருந்த 11 இந்தியர்களில் 10 பேர் மீட்கப்பட்டதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஓமன் கடற்பகுதியில் GFS என்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: அண்ணாமலை ஆரம்பித்திருந்த தி வி தி லீடர்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய முதல் மாநில மாநாடு இப்போது நடைபெற்று வருகின்றது. கோவை பொள்ளாச்சி அருகே ஆட்சிப்பட்டியில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் போதையில்லா தமிழகம் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு மாநாடு இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 பேர் அமருகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. திரைக்கு வெளியில் திரளுக்கு வெளியிலும் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜகவிலிருந்து வெளியேறிய பிறகு அண்ணாமலை நடத்துகின்ற முதல் மாநாடு என்பதனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இடைத்தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக அண்ணாமலை இதில் பேசுவார் அப்படி என்று சொல்லி ஒரு பொழுது பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது.
1: இவர் தொடர்பாக திருமாவளவன் விசிக கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூட பேசியிருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசியலில் ரவேகாவுக்கு எதிர்நிலையில் இருக்க போவது பாஜகவாக இருந்துவிடக்கூடாது அல்லது அண்ணாமலையாக மாறிவிடக்கூடாது. அப்படி என்றால் அண்ணாமலையை கண்டு திருமாவளவன் பயப்படுகிறாரா என்றால் அண்ணாமலையாக வந்தால் பிரச்சனை இல்லை, RSS முகத்தோடு முகமூடி போட்டுக் கொண்டு வந்தால் அது பிரச்சனைதான் என்பதை அவர்
0: சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 9:44 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றலை காலை பொழுதுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 9:48 இணைந்திருக்கின்றோம். காலை காற்றலை இரு காலை பொழுதனுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இந்த எல் நினோவினுடைய காரணமாக குறிப்பாக நீர் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். எல் நினோ நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், இந்து சமுத்திரத்தை அது நெருங்குகின்றது அப்படி என்று சொல்லி பேராசிரியர் நாகமுத்து பிரதீப்ராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீப்ராஜா இந்த விடயம் தொடர்பாக சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைப்பு ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வின் போது அவர் இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது நிலத்தினூடாக வெப்பத்தை கடத்துவதிலும் பார்க்க 16 மடங்கு வேகமாக நீரினூடாக வெப்பம் கடத்தப்படுகின்ற நிலையில் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படுகின்ற கடல் வெப்ப ஏற்றம் வேகமாக ஏனைய பகுதிகளுக்கு பரவுகின்றது என்று சொல்லியும் ஜூலை தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரையில் அதிகமான வறட்சி ஏற்படுத்துகின்ற எல் நினோ அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பாரிய மலைவீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படி என்று சொன்னாலும் அக்டோபர் மாதத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கும் நிலையில் அதுவரையான காலப்பகுதியில் அதிக வறட்சியே நிலவும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தை ஒரு பல்முக போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது யாழ்ப்பாணத்தில் நெடுந்தூர பேருந்து நிலையத்தை இயங்க செய்வதில் சில சிக்கல்கள் காணப்படுவதனால் அதனை முறையாக பயன்படுத்த முடியாது உள்ளது. எனினும் தற்போது நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து வகையான பேருந்து சேவைகளையும் அங்கிருந்து தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. அதனால் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை உருவாக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
0: உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. உலகின் வாழ்க்கைச் செலவு மற்றும் வாழ்க்கை தரம் குறித்த மிகப்பெரிய தரவு தளத்தை கொண்டிருக்கின்ற நம்பியோ இணையதளம் வெளியிட்டிருக்கின்ற இந்த ஆண்டுக்கான போக்குவரத்து குறியீடு டிராபிக் இண்டெக்ஸ் இதன் அடிப்படையில் இலங்கை 3வது இடத்தை பிடித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக நைஜீரியா முதலிடத்திலும் காஸ்டரிக்கா 2வது இடத்திலும் இருக்கின்றன. எஸ்தோனியா மிக குறைந்த போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக இந்த பட்டியலின்படி கருதப்படுகின்றது.
2: இது நாங்கள் ஒரு முன்னேற்பாடாக பார்த்து அதை என்னன்னு சொல்றது ஒரு குறிக்கோளாக வச்சு இந்த நைஜீரியாவை பின்னுக்கு தள்ளி நாங்கள் முன்னுக்கு வரணும் மகளே, அதான் கூட நோக்கம்.
0: ஆமாம், அதேவேளை இன்னொரு முக்கியமான விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனுடைய உயிருக்கு சிறைச்சாலையில் அச்சுறுத்தல் நிலவுவதாக தெரிவித்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோம்கன் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அவர்தும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி என சொல்லி நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது.

0: குரு பண்பலை East FM 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prusha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462 416-821-0462 4168212 0462 4 Some condition apply.

0: 10:06 ஜூலை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமையினுடைய காலை காற்றலை இன்னும் ஒரு புதிய மனத்தியாளத்துக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். கனபேருக்கு இப்பதான் காலை பொழுது விடிந்திருக்கும். நேற்றைய மச்செல்லாம் முடிச்சு ஒரு மாறி ஃபீவா முடிஞ்சிட்டு நீங்க உழம்பிருப்பீங்க, இன்னும் இருக்குது முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
1: மேட்ச் பாகாதாக்களுக்கும் இப்பதான் முடிஞ்சிருக்கும். 23°C ட்ரோனோ 27 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் அதிகரித்த வெப்பநிலையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 30 அதிகரித்த வெப்பநிலைகள் தான் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் மாத்திரமில்லை, என்ன நேரத்திலையும் நீங்க நிறைய நிறைய தண்ணீர் அருந்துவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நிறைய பேர் ரசிச்சுட்டு இருப்பாங்க சஞ்சீவன், இந்த வெக்கையா இருக்கேக்க ஐஸ்கிரீம் குடிச்சு அவங்க உடலுக்கு குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஃபீலிங் தான் குழு குழுன் இருக்கும், உடலுக்கு வந்து ஐஸ்கிரீம் குழு குளிர்மையை கொடுக்காது அப்படின்னு கூட சுகாதார அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆகவே தண்ணீர் குடிப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில் வந்து. அதை நீங்கள் குடிக்கிறீங்களா, உங்களை வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்களான்றதை பார்த்துக்கொள்ளுங்க.
0: நிச்சயமாக அதேவேளை இப்போது நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் மிஸ் எஃப்எம் தமிழினை பின்தொடரலாம். யூடியூப்பில் காணொலிகளாக இஸ்ட் எஃப்எம் 102.7. அதே நேரம் 416-824-1212 இஸ்ட் எஃப்எம்க்கான தொடர்பு இலக்கம் இஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com ஊடாகவும் நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம்.
1: அதே மாதிரி உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கும் ஒரு அழகான சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றோம். இழப்பதில் மாத்திரமல்ல அடைவதிலும் கூட ஒரு இயல்பு இருக்கின்றது. ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் என்றதை நீங்கள் நம்ப வேணும். அதாவது இயற்கையில் எப்படி மாறி மாறி காலங்கள் மாறுதோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் காலங்கள் மாறுவது என்பது மிக மிக இயல்பானது. வாழ்க்கை வந்து எதையாவது எடுத்து செல்லும் ஒவ்வொரு முறையும் வேறொன்றை கொண்டு வருவதற்கும் கூட அமைதியாக தயாராகி கொண்டிருக்கும். நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோமா என்றது தான் மிக மிக முக்கியம். இழக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் துவண்டு போகின்றீர்களோ அதே மாதிரி இன்னும் ஒன்று உங்களை வந்து அடையும் பொழுது அதை எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க என்றதுலேயும் கூட உங்களுடைய வெற்றி, உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே அமைந்திருக்கின்றது. இழப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு முடிவு கிடையாது, புதிய அத்தியாயத்திற்கு இடம் கொடுக்கின்ற ஒரு தொடக்கம். ஆகவே நீங்கள் எதை இழந்திருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், இயற்கையின் விதி இழப்பாக இருந்தால் அதனுடைய மறுபக்கம் அடைவதும் தான். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா July 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று

0: கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் புட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலோடு 14.95 வாழை இலையில் ஊராடு ஊர்கோழி ஃபிஷ் கட்லட் மீன் பொரியல் முட்டை பொரியல் நெத்தலி பொரியல் இன்னும் பல திங்கட்கிழமை சிக்கன் பேஸ்டா 7.95 பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.
1: ஈரான் தொடர்பான புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது மறுபடியும் விமான போக்குவரத்து ஆரம்பித்திருந்ததே நீங்கள் குறிப்பாக இந்தியா இலங்கைக்கான பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கட்டாரை தொட்டு கும்பிட்டு நீங்கள் போகிறது ஒரு வழக்கம். இந்த கட்டார் கொஞ்சம் காலம் போக முடியாத ஒரு சூழலில் ஏற்பட்டு கொண்டது. இப்பொழுது மறுபடியும் அதற்கான ஒரு வாய்ப்பு வரப்போகின்றது என்கின்றது ஒரு கேள்வியாக இருந்திருக்கின்றது. காரணம் இப்போது ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது கட்டாரில் இருக்கின்ற அல் உடைட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய வான்படை தளம் மீது இன்றைய நாளில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக போர் விமானங்கள் மூலம் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் கட்டளை கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று ஓமானில் இருக்கின்ற அமெரிக்க கடற்படை வளங்கள் மற்றும் எரிபொருள் நிலையத்தையும் தாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இப்போது ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது.
0: இதில் அந்த ஈரான் கட்டார் இருக்கு, கட்டார் இருக்கு தானே, கட்டார் விமான நிலையம். அது வந்து ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த மனுஷன் மாதிரி ஆயிட்டது. முந்தையெல்லாம் சஞ்சீவன் இந்த ட்ரிப்புக்கு போறவங்க, அதாவது விமான சேவைகளை விரும்புபவர்கள் வந்து பெரும்பாலும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் விமான நிலையங்களை விரும்புவது வளமை. ஏனென்றால் அது வசதியா இருக்கும், சுத்தமாக இருக்கும், மற்றது டிஸ்டன்ஸ் சரியா இருக்கும், கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல காரணங்களுக்காக விரும்புவது வளமை. இப்போ அந்த விமான நிலையத்தை வந்து அவாய்ட் பண்ணி போறாங்க. அவங்களோட விமான சேவைகள்ட்ட விலைகளை குறைக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு. ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு இப்போ எப்படி ஆயிருக்குன்னு எங்களுக்கு இப்போ பார்க்கத்தான் தெரியுது. இந்நிலையில் இது புதிய செய்தியா பழைய செய்தியான்னு தெரியல. என்ன முறது திறக்கிறது, முறது திறக்கிறதுன்னு போயிட்டு இருக்கு. ஹார்மோன்ஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா புதிய கட்ட தாக்குதல்களை தொடங்கி இருக்குது. அரசு ஊடகங்களின் தகவலின்படி ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்த ஹார்மோஸ் நீரிணையை மூடியுள்ளது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூட அது எச்சரித்திருக்கின்றது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன், இனி நாங்கள் மூடுறது இருக்கிறபடி சொல்ல மாட்டோம். ஒரேடியா ஒரு பெர்மனண்டா ஒரு முடிவுக்கு வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு பிறகு சொல்றோம்.
1: அதேதான்
0: காலையில் மூடுறது என்ன, விண்ணேரம் திறக்கிறது என்ன.
1: இந்த ஈரான் நடத்திய தாக்குதல் நடத்திய கப்பல்கள் வந்து சைப்ரஸினுடைய கப்பல், அதே நேரம் வந்து சவுதியினுடைய கப்பலாக இருக்கின்றது, லைபீரியாவினுடைய கப்பல், மூன்று கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. BBC ஊடகம் உட்பட உலக முக்கியமான ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றன. இன்று காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கட்டார், குவைட், பஹ்ரைனிலும் கூட ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் பஹ்ரைன் குறிப்பிட்டிருக்கின்றது.
0: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த ஃபீஃபா உலகப்பந்து உலகக்கோப்பை இடம்பெற்று கொண்டு இருக்குது தானே. இதில் வந்து எங்களுக்கு தெரியாமல் பல பெட்டிங் நடந்திருக்கு சஞ்சீவன்.
1: அப்படியா?
0: இந்த சமூக ஊடகங்களில் வந்து நோர்வேஜியன் ஏர் விமான சேவை அவங்களோட இன்ஸ்டாகிராமின் பக்கத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுகிட்ட ப்ரொஃபைல் பிக்சரில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போட்டிருப்பாங்க, விமான சேவையின் சின்னத்தை வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெட் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் வின் பண்ணினா உங்களோட ப்ரொஃபைலில் வந்து எங்களோட படத்தை போடணும். அதே மாதிரி நாங்கள் வின் பண்ணினா அப்படின்னு சொல்லி மாறி மாறி, சி நீங்கள் வின் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட படம் தானே இருக்கும், நீங்களே முழங்கிக் கொள்ளுங்க மக்களே, ரொம்ப ஜேக் ஆகுது. ஆனால் இந்த உலகக்கிண்ண கார்பந்தி போட்டியின் காலிறுதி போட்டியில் இங்கிலாந்து நோர்வேயும் விளையாடி இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே தோல்வியை தழுவுகின்ற நாடு வெற்றி பெறும் நாட்டை விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அந்த பந்தயம். இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வெற்றி பெறாத நோர்வேஜியன் யார் வந்து அதனுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கினுடைய படத்தை மாற்றியிருக்குது. அதோட மிகச்சிறந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அணியையும் பாராட்டி இருக்கின்றது. அதற்கு பதிலளித்த இங்கிலாந்தினுடைய பிரிட்டிஷ் ஏர்வேஸ், புதிய படம் மிகவும் அழகாக உள்ளது, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி, எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து வேடிக்கையாக சொல்லியிருக்கின்றது. இதனை கண்டு இணையவாசிகள் பலரும் இந்த நட்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாங்க.
1: நேற்று நாளில் இன்னொரு விஷயம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நோர்வேயினுடைய வாய்ப்பு என்பது, நோர்வே உண்மையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்தது. இறுதியில் வந்து இந்த பந்து மாற்றம் இடம்பெறுகின்ற பொழுது ஹாலாண்டிடம் அந்த பந்தினை கொடுத்திருந்தால், அவர்கள் கொடுத்திருந்தால் நிச்சயமாக நோர்வே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த வாய்ப்பு தவறவிட்டு இங்கிலாந்து நேற்றைய நாளில் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் தான் இப்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேசப்படுகிறது. இந்த கால்பந்தாட்ட போட்டிகளை பொறுத்தவரையிலும் வந்து பலர் வந்து சில நாடுகளை சார்ந்தவர்கள் இன்னொரு ஒரு சில நாடுகளுக்காக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அப்படி நோர்வேயிலும் இங்கிலாந்திலும் சம்பந்தப்பட்ட இருவர் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இரண்டு நாடுகளிலும் வந்து எதிரெதிர் முனையில் விளையாடி கொண்டிருக்கின்ற ரத்த உறவுகள் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். மூன்று பிரதர்ஸ் வந்து, அதாவது ஏர்லிங் ஹாலாண்ட், அவருடைய இன்னொரு பிரதராக இருக்கின்ற ஜூட் பெலிங்கம், இந்த இருவரும் வந்து இரண்டு அணிகளுக்கு எதிராக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் வந்து ஜூட் வந்து இங்கிலாந்துக்காக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஏர்லிங் வந்து குறிப்பாக நோர்வேக்காக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் உலகளாவிய ரீதியில் சொல்லப்படுற விஷயம் என்னென்றால், அவர்கள் உண்மையில் ஒரே தாயின் வயிற்று பிறந்த சகோதரர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வந்து டீம்மேட்ஸ், அதாவது பாண்டிங் டீம்மேட்ஸாக, பிரதர்ஸாக அதிகம் சொல்லப்பட்டு வந்தவை குறிப்பிடத்தக்கது. நேற்று மைதானத்திலும் கூட இருவரும் ஆலையால் முட்டியிருந்ததும், பின்னர் அந்த நிகழ்வின் பிற்பாடு, போட்டி முடிந்த பிற்பாடு வந்து இருவரும் ஆரத்தளவி இருந்ததும் வந்து இப்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம்.
0: ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது இதுதான் போல இருக்கு.
1: இதை பார்த்தா நீங்க எல்லா விஷயத்திலையும் வீட்டிலேயே
0: இருந்த வாடியில் இருந்த பாக்கணும்.

0: குரல்களுக்கு வந்து மரணம் எப்பொழுதுமே இருப்பது கிடையாது. அந்த வகையில் ரொம்ப ஆழமான அழகான ஒரு குரல் பாடகி எஸ் ஜானகி அவர்களுடையது. அவர்களுடைய குரல் தான் அந்த பாட்டு உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். ஏஆர் ரஹ்மான் இசையில் 10:33 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வந்து வெளியே வருவதற்கு தயங்குவதால் அல்லது வெளியே வர விரும்பாமல் இருப்பதனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு $1 பில்லியன் நட்டம் ஏற்படுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் சொல்லியிருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஆப்கானிஸ்தானில் இந்த பொருளாதார நடவடிக்கைகள் இடம்பெற இடங்கள், அதாவது கடைகளாக இருக்கலாம் அல்லது உணவகங்களாக இருக்கலாம், பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இப்பொழுது கணிசமான அளவு குறைவடைந்திருக்கிறது. அண்மையில் தான் பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஆடை கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதற்கான சோதனைகள் கடுமையாக இருக்குது. அதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறாங்க. முறையாக உடையணியவில்லை என்று சொன்னால், கடந்த மாதம் மாத்திரம் 10க்கும் மேற்பட்ட பெண்களை தலிபான் அரசாங்கம் தடுப்பு காவலில் தடுத்து வைத்திருந்தது. அதனை எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் இருவர் இறந்திருந்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு பெண்கள் தயங்குவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே சந்தைகள், கடைகள், உணவகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு செல்லும் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு சரிவடைந்திருக்கின்றது. இந்த 2026 இப்படி ஒரு நியூஸ் வருவோம் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
1: ஆமாம், அதேபோல நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு நிலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வந்து நைஜீரியா பகுதியிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் அதுவும் பெண் குழந்தைகளை இலக்கு வைத்து கடத்தப்படுகின்ற விஷயமாக இருக்கலாம். பாடசாலைக்கு போகாமல் அவர்களை தடுக்கின்ற விடயங்கள் என்பது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இப்போது நேற்றைய நாள் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து இன்று இடம்பெற இருந்த தொடர்ச்சியாக இன்றைய நாளும் மேற்கொள்ளப்பட இருந்த டொரண்டோ சால்சா நிகழ்வு வந்து ரத்து செய்யப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று இரவு இடம்பெற்றுக் கொண்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது இருவர் அதே நேரம் 7 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்ததாக சொல்லப்பட்டாலும் இப்போது அந்த எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நேற்றைய நாளிலும் வந்து போலீசார் அதே நேரம் டொரண்டோ நகரபிதா அல்வியாச்சோவாக இருக்கலாம், அதேபோன்று மாகாண முதல்வராக இருக்கிற டக்ஃபோர்டு, கனடாவினுடைய பிரதமர் மாக்கானி உட்பட பலர் கண்டனங்களை இரங்கல்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற ரீதியில் வந்து இந்த நிகழ்வு இன்றைய நாள் இடம்பெறாது அப்படி என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்க்ளியர் அவென்யூ வெஸ்ட்
0: இந்தியர்கள் நிறைய பேர் இறந்திருந்தார்கள் ஒரு படகு விபத்தில். இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இந்நிலையில் இந்த விரைவு படகு விபத்து தொடர்பில் மாலுமி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு 57 வயது. விதிமுறைகளை மீறியதுதான் விபத்துக்கு காரணம் என காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இதில் உயிர் தப்பியவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிட்டத்தட்ட 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முடித்து மீளவும் இந்தியாவிற்கு திரும்பியிருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள். மொத்தமாக இந்த படகில் 32 இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளும் 4 ஊழியர்களும் இருந்திருந்தார்கள். சுற்றுப்பயணிகளில் சிலர் வந்து ஒரே நிறுவனத்தில் வேலை செய்த ஊழியர்களும் கூட. நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த சுற்றுலாவில் அவர்கள் அன்புக்குரியவர்களோடு கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இறந்த இந்திய சுற்றுப்பயணிகள் 15 பேர் இறந்திருந்தார்கள். அவர்களுடைய உடல்களும் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றன.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: கனேடிய வாகன பணியாளர்கள் சங்கமும் அதே நேரம் ஃபோர்ட் மோட்டார் கார்ப்பரேஷனும் இப்போது ஒரு உடன்படிக்கை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு காலத்துக்கான லேபர் கண்ட்ராக்ட் இந்த இரண்டுகளுக்கும் இடையில் இப்பொழுது ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு தற்காலிக ஒப்பந்தமாக இருப்பதோடு கிட்டத்தட்ட 5,000 பணியாளர்கள் 5 பிளான்ஸ்ல, அதாவது சதன் ஒன்றாரியோவாக இருக்கலாம், அல்பேட்டாவாக இருக்கலாம், இங்கிருக்கின்ற 5 தொழிற்சாலைகள் பணிபுரிகின்றவர்களுக்கான ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் அமையும் அப்படி என்று சொல்லி இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நிறைவு பகுதியை இப்பொழுது நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். மீளவும் உங்களுக்காக வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஒழிக்க காத்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் தொடர்ந்தும் இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் கோகுலன்.
0: விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ன நண்பன் செல்வேந்திரன், சஞ்சீவன்,
1: பாஹினி, சிவபாத சுந்தரம்.
0: இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்கார்போரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை,
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்.
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: நன்றி சஞ்சீபன், நன்றி பாகினி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். எஃப்எம் 102 தசமகளினூடாக வீக்கெண்டிஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இப்பொழுது முதல் ஒரு மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் என்று உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன். இனிமையான வணக்கம் நேர்களை, ஜூலை மாதம் 12 தேதியின் காலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸாக உணரப்பட இருக்கின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 25 டிகிரி செல்சியஸாகவும், இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். நாளை நாளை பொறுத்தவரை 31 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 35 டிகிரி செல்சியஸாக அதிகூடிய வெப்பநிலை காணப்படுகின்றது. இந்த வாரம் முழுவதும் 30களை தொடுகின்ற ஒரு வெப்பநிலைக்குரிய காலங்களாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நாளை நாளை பொறுத்தவரை எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம்மோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், அதே நேரத்தில் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாக கூட நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்களும் தொடர்ச்சியாக ஒரு மணி வரை ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் கூட ரெட் கார்பெட் மிக முக்கியமான ஒரு பிரபலத்தோடு சந்திக்கின்றது என்று சொல்லலாம். ஜூலை மாதம் 13 தேதி நாளைய நாளில் பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான பாடலாசிரியர், தமிழுக்கான மிக முக்கியமான கவிஞரை கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. கவி பேரரசு வைரமுத்து ஸ்பெஷலாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். கவி பேரரசு வைரமுத்து பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களோடு அவருடைய இனிமையான பாடல்களும் இன்றைய நாளில் மகிழ்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு வைரமுத்து ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

FM 102 தசம் ஏழி நூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 11:08 தொடர்ச்சியாக வைரமுத்து ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உத்வேகமான ஒரு உற்சாகமான பாடலோடு நிகழ்ச்சியும் ஆரம்பித்திருக்கின்றது. எப்படியான நம்பிக்கை தருகின்ற பாடல்களாக இருக்கட்டும், ஏராளமான பாடல்களை தந்து கொண்ட வைரமுத்து அவர்களை பற்றித்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றது. தமிழ் மொழியின் மண் வாசனையை உலகம் முழுவதும் பரப்பிய கவிஞர் என்று சொல்லக்கூடிய இருக்கும். வார்த்தைகளால் ஓவியம் வரைந்த படைப்பாளராக, காதலாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், தாய்மையாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான விடயங்களையும் தன்னுடைய பாடல் வரிகளூடாக தமிழ் சினிமாவினூடாக தந்து கொண்ட மிக முக்கியமான கவிஞராக, மிக முக்கியமான பாடலாசிரியராக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எப்பொழுதுமே எங்கள் மத்தியில் பல்வேறு பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார். திரைசை பாடல்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, சில பாடல்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை மாற்றுகின்ற பாடல்களாக இருக்கும். அப்படியான பாடல்களை தொடர்ச்சியாக தந்து கொண்டவர். அதே நேரத்தில் பலருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இன்று வரை கொண்டாடப்படுகின்ற பல்வேறு பாடல் வரிகளை தொடர்ச்சியாக தன்னுடைய வரிகள் ஊடாக தந்தவர் என்று சொல்லலாம். பாடல்களை கேட்கின்ற பொழுது மனதில் நம்பிக்கையை விதைக்கின்ற பாடல்களாக இருக்கட்டும். அதே நேரத்தில் தமிழ் மொழியின் அத்தனை விடயங்களையும் பாடல் ஊடாக தருகிறதில் எப்பொழுதுமே தனித்துவமான இடத்தை பிடித்துக்கொண்ட ஒரு கவிஞரைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மண்ணின் மனம் மாறாது, அப்படியே அந்த மண்ணோடும் மக்களோடும் ஒத்துப்போகின்ற அவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கின்ற பாடல்களை தொடர்ச்சியாக தந்து கொண்டவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அந்த பாடல் இப்பொழுது வருகின்ற பாடல்களும் சரி, அவருடைய ஆரம்ப கால பாடல்களும் சரி, எப்பொழுதுமே தனித்துவமான வரிகளை, தனித்துவமாக கொண்டாடக்கூடிய வரிகளை தந்து கொண்ட ஒரு பாடலாசிரியராக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எப்பொழுதுமே இடம் பிடித்துக் கொள்வார். குறிப்பாக அவருடைய தமிழும் சரி, தமிழ் மொழி சார்ந்த சொல்லாடலும் சரி, கவிதைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், தமிழ் மொழிக்காக எப்பொழுதுமே தனித்துவமாக அறியப்படுகின்ற பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. அப்படியான பாடல்களை தமிழ் சினிமாவிலும் தொடர்ச்சியாக தந்திருக்கின்றார். இப்போ தமிழ் சினிமா என்று வருகின்ற பொழுது சங்ககால இலக்கிய பாடல் வரிகளாக இருக்கட்டும், அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட சொற்களாக இருக்கட்டும், அவற்றையும் கூட நவீன தமிழ் சினிமாவிலும் கூட பல்வேறு விதமான பாடல்கள் ஊடாக தந்து கொண்டவர். அப்படியான ஒரு பாடல் தான் இருவர் திரைப்படத்தில் இடம்பிடித்துக் கொண்ட இந்த பாடலும் கூட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் ஒரு மணி வரை ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவருடைய பாடல் பற்றி நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதே நேரத்தில் கவி பேரரசு வைரமுத்து பற்றிய விடயங்களையும் உங்களுக்காக இன்றைய நாளின் நிகழ்ச்சி தர காத்திருக்கின்றது.

0: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4-446-4080.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 6457-0651. Some conditions may apply.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
8: Indrum Isayudan, East FM Ungaludan, 102.7.
9: Nyabagam varude, nyabagam varude.
10: Thirai natchatrangal, tham karai kanda kadai sollum, solla marand kadai. Solla marand kadai.
11: Nyabagam varude. 1980 March 10 பொன்மாலை பொழுது அப்படின்ற பாட்டு, அதை எழுதுறப்போ எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தீங்க? முதல் பாடல் அப்படின்றப்போ ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் ஞாபகம் இருக்குதா? அங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்?
12: நிச்சயமா. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் 1980 March 10 என் கனவு மெய்ப்பட்ட நாள். இன்னொன்று, எங்கள் வீட்டில் 2 பிறந்த நாள். நான் அன்று என் மனைவியை பிரசவத்திற்கு அனுமதித்திருக்கிறேன் மருத்துவமனையில். கோடம்பாக்கத்தில் நான் அலுவலகத்துக்கு செல்லுகிறேன். சென்று என் விடுப்பு விண்ணப்பத்தை எழுதி கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறேன். அங்கே போனால் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. பாரதி ராஜா அலுவலகத்திலிருந்து பேசுகிறோம், பாட்டெழுத வர வேண்டும், வர முடியுமா? நான் காத்திருந்த ஒரு காலம், நான் காத்திருந்த ஓர் அழைப்பு எந்த நாளில் வருகிறதென்றால், என் மனைவி ஒரு உச்சகட்ட பிரசவத்தில் இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு அந்த அழைப்பு வருகிறது. நான் தொலைபேசி எடுத்து அந்த மருத்துவமனை மருத்துவருக்கு சொல்லிவிட்டு என் உயிரை ஒப்படைத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள் அம்மா, நான் வேறொரு பணியை முடித்து விட்டு வருகிறேன். அட்லாண்டிக் ஹோட்டல் அறை எண் 410, மறக்க முடியாது. அந்த உள்ளே அந்த அறைக்குள் நுழைகிறேன், என் மீது ஒரு அலட்சிய பார்வை வீசப்படுகிறது. அது எல்லோருக்கும் இருக்கும். எந்த கேள்வி வரும் என்று தெரியாமல் பரீட்சைக்கு போகிற ஒரு மாணவன் மாதிரி. என்ன சூழல் என்று கேட்டேன்.

ஒரு மாலை பொழுது ஒரு இளைஞன், ஒரு லட்சியவாதம் பேசுகிற இளைஞன், தமிழ் காதலர், இயற்கையின் ரசிகன், அவன் வந்து மாலை பொழுதை வர்ணித்து பாடுகிறான் அப்படின்னா, தனன்னா தனன்னா.

0: நன்னா. கீழே குனிந்து வாசித்துக் கொண்டிருந்த ஹார்மோனியத்தை பார்த்து கொண்டிருந்த இசையமைப்பாளர் மீண்டும் என்னை அண்ணாந்து பார்த்தார். நான் இருக்கிறேனா ஓடிவிட்டேனா என்று. இது ஒரு வார்த்தைகளை உட்கார விடாத ஒரு மெட்டு. இப்ப தந்தனன தன்னன தன்னன நானா அப்படினா தானே தானா தானானா ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கும். இப்ப தன்ன நன்ன நானா தான நன்ன நானா தன்ன நன்ன நானா தான நன்ன நானா. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், ஒரே அளவு. அந்த அளவுக்குள் ஒரு கவிஞன் பயணிப்பது எளிது. இது கிழித்து போட்ட சப்தம். இந்த பாட்டை நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு பல்லவி வந்திருக்கிறது, எழுதி காட்டவா பாடி காட்டவான்னு கேட்டேன். என்னையா இது கஷ்டமான மீட்டு, இது சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். பொன் மாலை பொழுது, இது ஒரு அதுல தான் ஒரு மின்சாரம் இருக்கு அந்த மெட்டுல. தன இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன் மாலை பொழுது. பாட்டு முடிந்தது. உயர்ந்தார்கள், ரசித்தார்கள், மயங்கிறார்கள், மதித்தார்கள். பாரதிராஜா எல்லாரும் போன பிறகு ஒரு 50 ரூபாய் நோட்டு கட்டு எடுத்து கொடுத்தார் எனக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு அழகாக எழுதுவீங்கன்னு. அந்த 500 ரூபாய் நோட்டு கட்டு கொடுத்தாரு. நான் நீங்கள் வாய்ப்புக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி, நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு 1 50 ரூபாயை உருவி கொண்டேன். அதுதான் திரைப்படத்துறையில் நான் பெற்ற முதல் ஊதியம். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பாரதிராஜாவுக்கு எழுதிய எந்த பாட்டுக்கும் நான் பணம் வாங்கியதில்லை. அவர் மேல நான் வைத்திருக்கிற அன்பு, நமக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தார் என்ற நன்றி என் மனதில் இன்னும் இருக்கிறது. இதெல்லாம் முக்கியம். இதுக்கு பிறகு கிளைமாக்ஸ் இன்னும் இருக்கு. நான் அதுக்கு பிறகு நான் கோடம்பாக்கம் பாலத்தில் என்னை இறக்கி விட்டார் பாரதி. அவர் வந்து தியாகராய நகர் போறாரு, என்னை கோடம்பாக்கம் பாலத்தில் இறக்கி விட்டார். நான் அங்கிருந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடித்து கொண்டு மருத்துவமனைக்கு போகிறேன். அங்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. நான் போய் தொட்டு பார்த்தேன், அவன்தான் மதன் கார்கி.
1: ரெண்டு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள்.
0: என்னை கேட்டால் ஏன் இவ்வளவு தாமதம், எனக்கும் இன்றுதான் தலைப்பிரசவம். என்ன பாட்டு எழுதிட்டு வந்த, என்ன பல்லவி என்று கேட்டாள், பொன் மாலை பொழுது என்றேன்.

எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். சொல்ல மறந்த கதை பகுதி உங்களுக்காக இணைந்திருந்தது. வைரமுத்து அவர்களுடைய முதல் பாடல், அந்த முதல் பாடல் பற்றியும் நிறைய விடயங்களை அவரே சொல்லியிருந்தார். அந்த பாடலும் கூட ஒரு கடினமான மெட்டுக்கு மிகவும் அழகான பாடல் வரிகள் ஊடாக முதல் பாடலேயே புகழ் பெற்றவராக அந்த பாடலை தந்திருந்தார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். தொடர்ச்சியாக நீங்களும் ஒரு மணி வரை எங்களோடு ரெட் கார்பெட் ஸ்பெஷலோடு இணைந்திருக்கலாம். வைரமுத்து ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒரு தலைமுறையின் நினைவுகளையும் காதலையும் கண்ணீரையும் அப்படியே பாடலோடாக தந்து கொண்டவர் என்று சொல்லலாம். பலருக்கு நம்பிக்கை தருகின்ற பாடல்கள் என்று வருகின்ற பொழுது அந்த பாடல்களையும் தந்து கொண்ட ஒரு கவிஞராக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இருக்கின்றார். 4 தசாப்தங்களுக்கு மேலாக பல்வேறு பாடல்களை தந்திருக்கின்றார். புதிய இசையமைப்பாளராக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆரம்ப காலத்தில் அவருடைய பாடல்களோடு பயணித்த இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லோரோடும் தொடர்ச்சியாக பாடல்களை தந்து வருகின்ற ஒரு கவிஞராக எப்பொழுதுமே அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாளைய நாள் ஜூலை மாதம் 13 அவருடைய பிறந்த நாளாக இருக்கின்றது. அதனை முன்னிட்டு நாங்களும் இன்றைய நாளில் அவருடைய பாடல்களையும் அவரையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜூலை மாதம் 13 1953 தமிழ்நாட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தது எதுவோ அதுதான் பின்காலத்தில் அவருடைய பாடல்களும் கூடுதலாக இயற்கையை வர்ணிக்கின்ற, இயற்கையோடு ஒத்துப்போகின்ற பல்வேறு பாடல்களை தொடர்ச்சியாக தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். மண்ணாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், மனிதர்களின் உழைப்பாக இருக்கட்டும், இதனை நேரடியாக பார்த்து வளர்ந்த ஒருவரால் தான் அந்த பாடல்களை அப்படியே தர முடியும் என்று சொல்கின்ற அளவு அந்த பாடல்களின் உணர்ச்சியோடு பாடல் வரிகளை இன்று வரை தமிழ் சினிமாவில் தந்து வருகின்றார். அவருடைய பல்வேறு பாடல்கள் இயற்கையை வர்ணிக்கின்ற, இயற்கைக்காக பாடல் வரிகளை தருகின்ற ஒரு கதாபாத்திரமாக பொழுதுமே வைரமுத்து அவர்கள் தன்னுடைய பாடல்கள் ஊடாக தந்திருக்கின்றார். அப்படியான பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் ஒரு மணி வரை இணைந்திருக்கின்ற பொழுது வைரமுத்து ஸ்பெஷலாக அவருடைய பாடல்களையும் தர காத்திருக்கின்றோம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4 3 8 6 7 0 0 2.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979 9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862, 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் புரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

மறைந்த பாடகி ஜானகி அவர்கள் மலேசியா வாசுதேவனோடு இணைந்து தந்த பாடல். அந்த பாடல் பாடலுக்கான வரிகளை தந்திருந்தவர் இன்றைய நாளில் நாங்கள் ரெட் காப்பேட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். நேரம் 11:45 ரெட் காப்பேட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். வைரமுத்து, ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் தமிழை படிக்கின்ற பொழுதே அவருடைய மாணவ பருவத்திலேயே கவிதைகளை எழுத தொடங்கியிருக்கின்றார் கவி பேரரசு அவர்கள். சங்க இலக்கியமாக இருக்கட்டும், பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன் உள்ளிட்ட பல கவிஞர்களுடைய படைப்புகளை ஆழமாக வாசிக்கிறது இவருடைய இளமை பருவத்தில் இவருக்கு பிடித்த ஒன்றாக இருந்தாலும் கூட, பின்னர் தன்னுடைய கவிதைகளாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், இவற்றை தருகின்ற பொழுது எந்தவித சாயலும், அப்படி இல்லாட்டி எந்தவித நகலும் இல்லாமல் தனக்கென ஒரு புதிய மொழியை உருவாக்கி கொண்டு தனக்கான ஒரு அடையாளத்தை தந்து கொண்டு தொடர்ச்சியாக இவருடைய பாடல்களை தந்திருக்கின்றார். இது மட்டுமல்லாது இவருடைய ஆரம்ப கால கவிதை தொகுப்புகளே மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்திருக்கின்றது. பொழுதுமே இந்த ஆரம்ப கால கவிதைகள் ஊடாக தமிழ் இலக்கிய உலகில் அதிக கவனத்தை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். நாங்கள் சொல்ல மறந்த கதை பகுதியின் ஊடாக தந்தது போன்று 1980 அவருடைய திரை உலக பயணம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இயக்குனர் பாரதி ராஜா அவர் முதலில் இவருக்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார். இசைஞானி இளையராஜாவின் இசையில் அவருடைய முதல் திரைப்பட பாடல் வெளிவந்ததில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு இசையமைப்பாளர்களோடு தமிழ் சினிமாவில் பாடல்களை தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இசைஞான இளையராஜா, ஏஆர் ரகுமான், தேவா, வித்யாசாகர், ஹரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லி தலைமுறை கடந்து பல இசையமைப்பாளர்களோடும் பல்வேறு பாடல்களோடும் இணைந்து இவருடைய பாடல் வரிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது மிக முக்கியமான திரைப்படங்களில் மிக முக்கியமான பாடல்களையும் கூட இவர் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை தன்னுடைய பாடல் வரிகள் ஊடாக தந்தவராக கூட இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இவருடைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் புதிய கவிதை மொழியை உருவாக்கி கொண்டன என்று சொல்லலாம். எப்பொழுதுமே இந்த பாடல் வரிகள் பற்றி பேசுகின்ற பொழுது, அப்படி இல்லாட்டி தமிழ் சினிமாவின் பாடல் அந்த பாடலுக்கான வரிகள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் பற்றி பேசுகின்ற பொழுது கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகள் எப்பொழுதுமே இடம்பிடித்துக் கொள்ளும். அப்படியான பாடல்களை தொடர்ச்சியா 4 தசாப்தங்கள் கடந்து தந்திருக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவரைத்தான் இன்றைய நாளில் நிகழ்ச்சி உங்களோடு இணைத்திருக்கின்ற கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நீங்களும் 1 மணி வரை ரெட் காப்பெட்டோடு இணைந்திருக்க முடியும்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட் கடை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

நேரம் 12:01 102.2 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. டொரண்டோ பெரும்பாகத்தில் 26 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸாகவும், மாலை பொழுது 25 டிகிரி செல்சியஸாகவும், இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸாகவும் இன்றைய நாளின் வெப்பநிலை காணப்படும். அதே நேரத்தில் நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 35 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். 30களை தொடுகின்ற வெப்பநிலையை தருகின்ற வாரமாக இந்த வாரம் காணப்படுகின்றது. நாளைய நாள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அதே நேரத்தில் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212. அதே நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்த 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். கவி பேரரசு வைரபுத்து ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காம்பரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார். புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த வகையான டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி விகிதம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளுடன் வாங்க இன்றைய சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பன் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காம்பரோ, 416-720-7439, 416-720-7439.
6: சித்ரா செல்வநாதன் உங்களுக்காக காத்திருந்தேன், வாங்கோ பார்க்கலாம்.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: I am very happy. Start music.
12: East from Tamilian, red carpet in best of the best. Best of the best.
13: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
14: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
13: ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
14: போட்டே ஆகணும்.

ஆசைகளை நான் பட்டியலிட்டிருந்தேன். சின்ன சின்ன ஆசை என்ற தலைப்பு இல்லாமலே ஒரு 16 வயது பெண், ஒரு பருவ பறவை, அவள் காட்டுக்குள்ளும் அருவிக்குள்ளும் ஆற்றுக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் கட்டறிந்த பட்டமாய் பறக்கிறாள். ஒரு பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்கிறாள். கரைபடாத கனவுகள், சேறுபடியாத நினைவுகள் அவளும் கொட்டி கிடக்கும். அதையெல்லாம் நான் மெல்ல மெல்ல பட்டியலிட்டேன். அதான் நான் ஒன்றா எழுதுனேன். அது ஏகப்பட்ட ஆசைகள், ஒரு 64 ஆசைகள் எழுதி அதில் ஒரு 12 ஆசைகளை மட்டும் நாங்கள் வைத்து கொண்டோம். அதுதான் அவர் ஆச்சரியமாக இருந்தது. என்று சொன்னவுடன் சின்ன சின்ன ஆசை அங்கேயே பிறந்து விட்டது. ஏஆர் ரகுமான் என்ற இசையமைப்பாளரை அவர் நான் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. அந்த பாலச்சந்தர் அவர்கள் தொலைபேசியில் அழைத்தார். ஒரு புது இசையமைப்பாளர் மணிரத்னம் இயக்குகிறார். ரோஜா என்ற படம், நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு புது இசையமைப்பாளர் பேர் என்ன சார்? நாங்கள் நீங்கள் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னார். நான் போனால் ஜமக்காலத்தை விரித்து அதில் ஒரு கீபோர்டை வைத்து கொண்டு மீசை முளைத்தும் முளைக்காத ஒரு இளைஞன் உட்கார்ந்திருக்கிறான். நான் போய் உற்று பார்த்தேன். ஏ திலீப், நீயா மியூசிக் பண்ணுற? ரொம்ப மகிழ்ச்சிப்பா, அவரை பல இடங்களில் பார்த்துருக்கேன், இசைக்கூடங்களில் அவரை நிறையா பார்த்துருக்கேன்.

FM 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பகுதி 1992 வெளியான ரோஜா திரைப்படத்தில் இடம் பிடித்துக் கொண்ட பாடலை இன்றைய நாளின் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பகுதிக்காக தந்திருந்தோம். மிக முக்கியமான பாடலாக இந்த பாடல் எப்பொழுதுமே இடம் பிடித்துக் கொள்ளும். கவி பேரரசு வைரமுத்து பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய பாடல்கள், எல்லா பாடல்களுமே பெஸ்டான பாடல்கள் இருக்கின்ற பொழுது இந்த பாடலை நாங்கள் இன்றைய நாளில் தந்திருந்தோம். சின்ன சின்ன ஆசை என்ற தலைப்பிலேயே வாழ்க்கையின் பெரிய தத்துவம் மறைந்திருக்கின்றது. மனிதன் வாழ்வை மகிழ்ச்சியாக்குவது பெரிய கனவுகள் மட்டுமல்ல, மனதை மகிழ்விக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் என்பதை வைரமுத்து மிக சாதாரணமான தமிழில் அந்த பாடலூடாக தந்திருந்தார். அதனைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆக தந்திருந்தோம். ஒரு மணி வரை நீங்களும் இணைந்திருக்கலாம். வைரமுத்து ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊர் ஆடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் ஃபாஸ்டா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. ரெட் காப்பெட்டோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு ரெட் காப்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஹோமஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரானின் நூற்றுக்கணக்கான பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேவேளை பஹ்ரைன், கட்டார், ஓமான், குவைத், ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கனடாவின் வாகன உற்பத்தி துறை பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் ஃபோர்ட் நிறுவனத்துக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் 5 ஆலைகள் மற்றும் அல்பர்ட்டாவின் ஒரு ஆலையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 5,000 பணியாளர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதமும் ராஜீவ்காந்தி கொலையின் போது இடம்பெற்ற சம்பவங்களைப் போல பதில் இல்லாத கேள்வியாகவே தொடரும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தருணத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் கூட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என அவர் கூறியுள்ளார். உலகில் போக்குவரத்து நெரிசல் கூடிய நாடுகளின் புதிய பட்டியல் ஒன்றில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. நம்பியோ நிறுவனம் வெளியிட்டு வரும் இப்பட்டியலில் உலகின் போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரமாக கொழும்பு நகரம் 5வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் புதுடெல்லி 6வதாக உள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். ஏனா இது ஈஸ்டர் ஃபம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 6506 9550 4656089550 4656089550 IP Gold House திருமணம் பூப்பணி தனி ராட்டவிழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540890. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462 416-821-0412 Some condition apply.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: அகரம் சில்க், 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
5: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FM 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 12:46. வைரமுத்து ஸ்பெஷலாக இன்றைய நாளின் நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒரு பாடலாசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயரிய விருதுகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு பாடலாசிரியர் என்று சொல்லலாம். வைரமுத்து அவர்களுக்கு 7 சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது, பல்வேறு விருதுகள் அவருக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பாடல் தமிழ் தமிழுக்கான சேவை என்று வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு விருதுகளை பெற்றுக்கொண்ட ஒருவராக இருக்கின்றார். இவருடைய பாடல் எப்படி பேசப்படுகின்றதோ, இவருடைய நூல்களும் கவிதை தொகுப்புகளும் கூட என்றளவும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக இவருடைய கவிதை நூல்கள், அதை நிறுத்தல் நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது 1972 வைகரை மேகங்கள் என்ற முதல் கவிதை தொகுப்பு வெளியாகியிருந்தது. அதன் பின்னர் சமூக சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற கவிதை தொகுப்பாக திருத்தி எழுதிய தீர்ப்பு தந்திருந்தார். அதன் பின்னர் இன்னொரு தேசிய கீதம், தண்ணீர் தேசம் போன்ற கவிதை தொகுப்புகளை தருகின்ற அதே நேரத்தில் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை போராட்டத்தை சொல்லுகின்ற காவிய நாவலாக கருவாட்சி காவியம் வெளியாகியிருந்தது. அதே போன்று இடம்பெயர்ந்த விவசாயிகளின் துயரத்தை பதிவு செய்கின்ற வகையில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாக கள்ளிக்காட்டு இதிகாசம் எப்பொழுதுமே பலர் விரும்பி படிக்கின்ற வாசிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சுற்றுச்சூழல், விவசாயம் மற்றும் உலக எதிர்காலத்தை பேசுகின்ற நூலாக 3 உலகப்போர் என்ற நூலையும் தந்திருந்தார். அது மட்டுமல்லாது, அண்மை காலத்தில் இதுவரை நான் என்ற அவருடைய சுயசரிதை வாழ்க்கை பயணத்தை மையப்படுத்திய இலக்கிய வளர்ச்சியை பதிவு செய்கின்ற நூலும் கூட வெளியாகியிருந்தது. இப்படி நிறைய விடயங்கள் வைரமுத்து பற்றி பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்களும் அவருடைய பாடல்களையும் உங்களுக்காக நிறைய பாடல்களை தந்திருக்கின்றோம். அவருடைய பாடல்கள் பற்றியும் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருந்தோம். நிறைய பாடல் பற்றிய விடயங்களை இன்றைய நாளும் உங்களுக்காக தந்திருந்தோம். வைரமுத்து பற்றி பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே பாடலில் தனித்துவம் நிறையவே இருக்கும். அப்படியான பாடல் ஒன்று தான் ஏந்திரன் திரைப்படத்தில் வெளியாகின்ற பாடல், காதல் அணுக்கள் என்ற திரைப்பட பாடல். குறிப்பாக வைரமுத்து அவர்கள் கையாண்ட வார்த்தையாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், எப்பொழுதுமே ரசிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அணுக்கள், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று சொல்லி விஞ்ஞான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதில் காதலின் அழகை சொல்கின்ற வகையில் அந்த பாடலை தந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாடலோடு நாங்களும் இன்றைய நாளின் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரை நேரம் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மதியம் 1 வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease mattum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9, 647-293-5899.
0: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 416-757-2006.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
5: Easy to tune பண்ணுங்க. East FM 102.7.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
0: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்?

0: நன்றி கோகுலன். இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நேரில் அனைவரையும் சிகரம் தொடர் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் 8 கயிறுகள் வளமை போல் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த 8 கயிறுகளோடு நீங்களும் விளையாடுவதற்கு நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம். வலைக்கமணி தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இப்படி மொட்டையா சொன்னா இப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமா இல்லையா? அப்போன்ல இருந்து 8 வரைக்கும் இந்த கயிறு இலக்கம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது, கட்டி வச்சிருக்கோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுல ஒரு இலக்கத்தை நீங்க தெரிவு செய்வீங்க. எனவே அந்த கயிறு என்ன கேள்வியை வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்வோம். 2 தடவைகள் இந்த குழப்பமும் இல்லாமல் நாங்கள் சொல்வோம். எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்களும் சரியா சட்டியா கேட்கணும்,
1: காது கொடுத்து
0: கேட்கணும். அப்ப காது கொடுத்து கேட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் 6 பதர்கள் அதற்கு இருக்கும். 6 பதர்களில் 3 பதர்கள் நீங்களும் 3 பதர்கள் நாங்களும் மாறி மாறி மாறி மாறி சொல்வோம். சொல்லி 15 வினாடிகளுக்குள் சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சீக்கிரத்தில் உங்களை ஏத்தி விட்டுரும். அந்த சொல்ல சொல்ல ஏறுவீங்க, ஒரு ஸ்டெப்ஸா ஏறிடுவீங்க. அது பிறகு நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். சீக்கிரம் தொட்ட பாடலாக உங்களுக்கு நாங்கள் அந்த பாடலை தருவோம். அதே தொலைபேசி இலக்கம், எந்த மாற்றமுமே இல்லை, உங்களுக்கும் பாடமாக இருக்கும். எனவே அந்த தொலைபேசி இலக்கத்தினோட அழைத்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 3 மணி வரையிலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ், 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸாக வீழ்ச்சியடைய இருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல பிரகாசமான ஒரு நாளாக இருக்க போகுது. அதிகூடிய வெப்பநிலை இந்த வாரம் முழுவதுமே 30 டிகிரி வந்து தாண்டி தான் போகுது.
0: தாண்டி போகுது. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், வெளியில இருக்கிறவங்களுக்கு கவலை, வேதனை,
1: அவ்வளவுதான்.
0: அதே நேரத்துல எரிபொருள் விலையில என்ன மாற்றம்?
1: எந்த விதமான மாற்றமும் இல்லை,
0: அதுவே பெரிய மாற்றம். சரி, அதே போல 102.7 கேட்டலைகளின் ஊடாக நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். அதே போல eastfm.ca மூலமாக நீங்கள் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அதை தாண்டி ஆப் மூலமாக ஆண்ட்ராய்டு iOS ஆப்புகள் மூலமாக இலவசமாக நீங்கள் தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விளம்பர தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: இந்த மியூசிக்கை கேட்குற நேரம் காந்தாரா ஞாபகம் வருதா இல்லையா?
1: நல்ல ஞாபகம் வருது. அந்த ஒரு பக்தி மயத்தோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு நிகழ்ச்சி.
0: எனக்கு கருப்பு ஞாபகம் வருது, சூர்யாவோட கருப்பு.
1: அப்படியெல்லாம் சொல்லப்படாது,
0: சொல்லப்படாது. 1:09 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கணும். சிகரம் தொடுவில் நீங்களும் சிகரத்தை தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: அந்த சிகரத்தை தொடுவதற்கு கரணங்களோடு இருக்கிறார். வணக்கம் கரண்.
2: வணக்கம். இருவரும் நலமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க கரண்?
2: நானும் நலமா இருக்கிறேன்.
0: நீங்க கேக்குற கேள்வியை பொறுத்தா
2: நேர்த்தி எல்லாம் நல்லா போகுது. நேர்த்தி எல்லாம் நல்லா இருக்கு, கேட்டு கொண்டிருக்கிறோம்.
1: நன்றி. இந்த கைட்டை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு சிகரத்துல ஏறுறதுக்கு.
2: கட்டு தாங்க நட்டுத்தான்.
1: வேற்று மொழிகளில் இருந்து தமிழுக்கு வந்த பாடகர்கள் 6 சொல்லுங்கள். வேற்று மொழிகளில் இருந்து தமிழுக்கு வந்த பாடகர்கள் 6 சொல்லுங்கள்.
0: சித்ரா,
2: ஹரிஹரன், பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன்,
0: திருத்தலாம்,
2: சவுந்தரராயன்,
0: திருத்தலாம்,
1: நீங்களும் உதவலாம்,
2: முரளி கிருஷ்ணா, பாலமுரளி கிருஷ்ணா.
0: சரி, கொஞ்சம் தட்டு தடுமாறினாலும் பரவாயில்ல, சொல்லிட்டேன்.
1: உங்களோட பங்கு மறந்துட்டீங்க.
0: என்ன விடலே, கதைக்க விடல.
1: திருத்தலாம் திருத்தலாம் நான் யோசிக்கிறேன். அவர் ஒரு படி
2: உங்களை கதைக்க விடாமல் அந்த நிமிஷத்துக்கு நாங்கள் கதைச்சிடுவோம்.
1: நாங்க தெளிவா இருக்கிறோம்.
0: சரி, நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: சொல்லுங்க, சீக்கிரத்தில் ஏறிட்டீங்க, இப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: சங்கமம் படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின பாடல்.
0: பாடல் வரும். நன்றி இணைந்து கொண்ட மைக்க. வேற்று மொழியில இருந்து தமிழுக்கு வந்தவர்கள் அவங்க அவங்களோட மொழி பிறப்பால் அவர்களோட மொழி வேறையா இருக்கும். ஆனா இருந்தாலும் அங்கத்தை பிரபலம் காரணமாக தமிழ்ல வந்தோரை வாழவிக்கின்ற நாடுதானே தமிழ்நாடு. அதனால எல்லோருக்கும் புகலிடம். அப்படி வந்து பிரபலமானவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அதுல நாங்க பார்க்க போனா சொல்லலாம், இப்ப கே ஜி யேசுதாஸ் இருக்கிற அவர் மலையாளத்தை ஒரு இயல் மொழியாக கொண்டவர். அதே போலவே எஸ்பி பாலசுப்ரமணியம் தெலுங்கு. ஹரிஹரனை பொறுத்த வரைக்கும் அவரும் மலையாளம் தமிழ்னு சொல்லி ஒரு கலப்பு இருந்தாலும் கூட மலையாளத்தை தான் பெரும்பாலும் சொல்லுவார்கள். அதே நேரம் சங்கர் மகாதேவன் அவர் ஹிந்தி மராத்தின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உதித் நாராயணன் நேபாளம், சோனு நிகம் ஹிந்தி, ஷான் ஹிந்தி பெங்காலி, கே எஸ் சித்ரா மலையாளம், ஸ்ரேயா கோஷால் பெங்காலி, ஸ்மிருதி சௌகான் ஹிந்தி. அதே போலவே அல்கா யாக்னிக் இவர் அதிகமானவர்களுக்கு தெரியாதான் அவர் ஹிந்தியை மையமாக கொண்டவர். சாதனா சர்க்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஹிந்தி எக்கச்சக்கமான பாடலை பாடியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க பாடுற என்ன பாடுறாங்கன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் பிறகு பிறகு பிறகு திருத்தி திருத்தி அவர் நிறையா தமிழ் நல்லா வந்துட்டுது. பாம்பே ஜெயஸ்ரீ, வசிகரா எல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதே போலவே கார்த்திக் அவரும் அவரும் கூட தெலுங்கு குடும்ப பின்னணியை கொண்டவர். கார்த்திக்
1: நீங்க எல்லாரையும் சொன்ன, நீங்க சஞ்சய் ஜானகியை மறந்துட்டீங்க.
0: அவங்களையும் சொல்லியிருக்கணும். அவங்களையும் அவர்களும் ஆந்திராவை பின்புலமாக கொண்டவர். எக்கச்சக்கமான பாடல்களை பாடி வைத்திருக்கின்றார். அவரையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சிகரத்தில் ஏறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: சிகரத்தில் ஏறுவதற்கு என்ன செய்யணும்?
1: அழைக்க வேணும்.
0: அழைச்சா மட்டும் போதுமா?
1: நீங்க ஃபார்மிட்டியே சொல்ல சொல்றீங்களா சஞ்சய்? அது நம்ம நேயர்களுக்கு நல்லாவே தெரியும்.
0: சமாளிச்சிட்டீங்க.
1: அழைத்தாலே காணோம்.
0: டக்குன்னு வேறது இல்லை.

0: அண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல்.
2: 416-317-1487. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பொதுச்சபைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
12: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
13: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:29 ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னா 7 நாட்கள் தான் இருக்குது இறுதிப் போட்டிக்கு. என்னடா நீ எடுத்துட்டு போல இறுதிப் போட்டிக்கு போயிட்டேன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. நான் போகல, நான் இங்கே நிற்கிறேன். அதாவது கால் இறுதியிலிருந்து பல இறுதிக்கு மூவ் பண்ணிட்டு நேற்று 2 போட்டிகள் நடந்தது. மாலை 5 மணிக்கு கொண்டு 9 மணிக்கு கொண்டு நடந்தது. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன நாடுகள் பங்கு பெற்றன. சொல்லுங்க பாப்போம் என்னென்ன நாடுகள் உண்டு,
1: நீங்களே சொல்லுங்க.
0: சரி, 5 மணிக்கு சுவிட்சர்லாந்து கொலம்பியா 2 நாடுகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றது. அந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து நாடு சொல்லுங்க இல்லையா, நான் தான் பிள்ளையா சொல்கிறனும். என்ன ஒரே குழப்பமாக இருக்கு,
1: சரி சொல்லுங்க.
0: நோவேக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில பார்த்தீங்களா, இல்லை சாட் என்ன குழப்பி விட்டுட்டு. சரி, நோவேக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான போட்டி நேற்று நாளில் நடந்தது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து 90 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா டைம், அதை விட 15-15 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 2 கோல்களை பெற்றது. நோர்வே 1 பெற்று இங்கிலாந்து அணி வெற்றியை பெற்றது. பார்த்தீங்கன்னா பெலிங்ஹாம் 2 கோல்களை பெற்று அந்த நாட்டுக்கு பெருமையை சேர்த்தார். பலருக்கும் பிடித்த ஒரு சோக பிளேயராக அவர் இருக்கிறார். அப்போ இங்கிலாந்து வெற்றி பெற்று இப்போ அரையிறுதிக்குள்ளே போயிட்டு. சரி, 9 மணிக்கு யார் வெல்லுவா, அர்ஜென்டினாவா சுவிட்சர்லாந்து ஆண்ட ஒரு கேள்வி வந்து பலரும் பலவிதமான ஆர்வடங்கள் சொன்னாங்க. இவங்க அப்படி அவங்க அப்படி, அதால் இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும், அவர் ரத்தின கோழி வெறுத்தின கோழி அப்படின்னுலாம் சொன்னாங்க. சொல்லி கடைசா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்திலேயே அர்ஜென்டினா ஒரு கோலை போட்டாங்க. 19 நிமிடமோ இடத்துலேயே ஒரு கோலை போட்டாங்க. அதுக்கப்புறம் போகுது போகுது போகுது போகுது போகுது. அதுக்கு அங்கால ஹாஃப் டைம் முடிஞ்சது பிறகு பார்த்தா சுவிட்சர்லாந்து ஒரு கோலை போட்டுது. சுவிட்சர்லாந்து ஒரு கோலை போட்டது பிறகு அங்கால இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. கொடுத்ததில் அடுத்தடுத்தா 2 கோலை போட்டு அர்ஜென்டினா இப்போ அரையிறுதிக்கு வந்திருக்கு.
1: ஆனால் இந்த அர்ஜென்டினா வந்து புதுசாக அந்த ஒரு ட்ரிக் கொண்டு யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு சஞ்சய். அந்த எக்ஸ்ட்ரா டைமில் தான் நாங்கள் 2 கோலை போடுவோம். ஒவ்வொரு மேட்ச்லையும் நீங்கள் பாருங்களேன், எக்ஸ்ட்ரா கோல் வரைக்கும் வச்சிருந்து பிளேயர்ஸை வந்து டயர்ட் ஆக்கிட்டு நாங்கள் போட்டுருவோம்.
0: ஆனால் இந்த சொக்கர் சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமான எதிர்பார்க்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பெரிய அளவில் சோபிக்கலைன்றது ஒரு பெரிய பெரிய குற்றச்சாட்டு. எனக்கு மட்டும் தான் அப்படி நான் ஃபீல் பண்ண நான் கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இல்லை, கிட்டத்தட்ட சொக்கர் ரசிகர்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ரசிகர்களுடைய பொதுவான கமெண்டாக இருப்பது என்னடாண்டா, எதிர்பார்க்கப்பட்ட பல வீரர்கள் தங்களுடைய முழு திறமையும் இந்த போட்டியில் காட்டலை என்றுதான் அவங்க சொல்கிற விஷயம். எது எது எப்படி இருக்குதோ, 14ஆம் தேதி நாளை மறுதினம் இடம்பெற போகின்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸும் ஸ்பெயினும் மோதப்போகுது. அதுக்கடுத்த நாள் புதன்கிழமை இடம்பெற போகின்ற போட்டியில் இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் மோதப்போகுது. இதில் வருகின்ற அணி, அதாவது பழைய சோக்கர் ஃபைனலை ஞாபகப்படுத்த போதா அல்லது இதில் ஏதும் மாற்றங்கள் நடக்க போதான்றதை நாங்கள் பார்க்கலாம். 14-15 முடிவு செய்யும். 19ஆம் தேதி நாங்கள் தான் இருந்து உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரி சொல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டு சிகரம் தூரில் சிகரம் ஏறுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க.
1: 416-554-4040.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: டொரண்டோவின் முக்கிய லத்தீன் அமெரிக்க கலாச்சார நிகழ்வான சல்சா கொண்டாட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதை அடுத்து இன்றைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற தருணத்தில் கிட்டத்தட்ட 13,000 பேர் நிகழ்வில் பங்கேற்றிருந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: இலங்கையின் 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கூட்டமைப்பு ஆகியன இதற்கான அறிவிப்பை நாளை வெளியிடவுள்ளதாக அவை தெரிவிக்கின்றன.
0: தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிலிருந்து விலகி ஆரம்பித்த புதிய இயக்கத்தின் முதல் மாநாடு கோவையில் இடம்பெற்றுள்ளது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் மதிப்பளிக்க வேண்டிய கடமை எமக்கு கடமை என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, ஆக்கப்பூர்வமான முறையில் அரசிடம் வலியுறுத்தல்களை முன்வைப்பதே தமது நோக்கம் என கூறியுள்ளார். எனினும் 2026 போலவே 2031 ஆட்சி மாற்றம் நிகழும் என அவர் தெரிவித்துள்ளார்.
1: ஹோமோஸ் நீரிணை ஊடாக கடந்த வாரம் 140 கப்பல்கள் பயணித்துள்ளதாக அமெரிக்க கடற்படையால் வழிநடத்தப்படும் பன்னாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் போருக்கு முன்னர் நாளொன்றுக்கு 140 ஹோமோஸ் நீரணையை 140 கப்பல்கள் ஹோமோஸ் நீரணையை கடந்து வந்ததையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: சாமான்
6: East FM 102.7 Kittale. Summer, summer, summer. East FM 102.7. 102.7.

0: ஒரு சிலர் ஹார்மோனிய பெட்டிக்கு தான் இப்படியான ஐடியாஸ் எல்லாம் வரும், இப்படியான ராகங்கள் வரும், இப்படியான பாடல்கள் வெளியில வரும். வித்யாசாகர் ஒரு
1: மேஜிஷியன்,
0: அப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டு. சரி, 1:47 சிகரம் தொடு கேடு கொண்டிருக்கின்றோம். சிகரத்தை தொடுவதற்கு நீங்களும் உங்களோடு அழைக்கலாம். இங்கிலாந்து வரப்போதா, அர்ஜென்டினா வரப்போதான்னு கேட்டால் அதுலேயும் ஏதோ ஒரு டீம் தான் வரப்போகுது. இந்த நாலில் 2 டீம் தான் நிச்சயமாக வரப்போகுது. அந்த இதில் இந்த நாளிலையும் தோக்குற 2 டீம் என்ன செய்ய போகிறாங்கன்னா 18th பிளே ஆஃபில் 3rd பிளேஸுக்காக விளையாட போகிறாங்க. அப்போ சனிக்கிழமையும் எங்களுக்கு கதைக்கிறதுக்கு விஷயம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் கதைக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. சரிதானே?
1: ஆ
0: சரி. ஆனால் என்ன, சனிக்கிழமை இடம்பெற போகிற அந்த பிளே ஆஃப் 3rd பிளேஸுக்கான போட்டி 5 தான் ஆரம்பமாகுது. அதே மாதிரி இறுதி போட்டி 3
1: அப்படி ஒரு ஆனந்தம், நான் இருப்பேன் நீ இருப்பியா அந்த மாதிரி
0: சொல்ற மலைய கொண்டா. சரி, இணைந்து கொள்ளுங்கள். சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க நாங்களும் அவளாக காத்திருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதே தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள்.

0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35th வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: இரண்டு மணி ஒரு நிமிடம் சிகரம் தொடுக்க எடுக்கொண்டிருக்கின்றோம் இஸ்டெஃபமில். நீங்களும் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்கும் மணி தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.
1: டொரண்டோ 26 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது, 29 கொண்டிருக்கின்றோம். பிரகாசமான ஒரு பொழுதாக இன்றைய பொழுது அமைந்திருப்பது மாத்திரமல்ல, வருகின்ற நாட்களும் பிரகாசமாகத்தான் இருக்கப் போகின்றது. எனவே 30 தாண்டிய வெப்பநிலைக்குரிய நாட்களாக அமையப் போகின்றது. நாளைய நாள் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.

0: 12:07 சிகரம் தொடுக்க எடுக்கொண்டிருக்கின்ற மிஸ்டர் ஃபெமில், நீங்களும் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடலாம். கயிற்றை நீங்கள் தெரிவு செய்யலாம், கயிற்று இலக்கத்தை தெரிவு செய்யலாம். நாங்கள் கேள்வியை சொல்வோம். 20-15 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்களும் நாங்களுமாக மாறி மாறி மாறி மாறி சொல்லி சிகரத்தில் உங்களை ஏற்றிவிட்டு நீங்கள் கேட்கின்ற சிகரம் தொட்ட பாடலை தர நாங்கள் அவளாக காத்திருக்கின்றோம். 4165544400 வழியாக எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 3 மணி வரையிலும்
1: பாபு கேட்ரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைடன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதை உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மேச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 21 55 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல. விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பி
2: 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
3: FIFA உலகக் கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சீக்கிரம் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். வழக்கம் அடி தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபிஃபான்னு சொல்லி இப்போ எப்போ தொடங்கிச்சுது, இந்த அவ்வளோ குயிக்காக முடிய போகுதுன்னு சொல்லி பலருக்கும் கவலை. இந்த சொக்கரை
0: மிஸ் பண்ணுறோம்.
1: அதை என்னென்னா, இந்த சில சீசன் வாரணம் அந்த சீசனில் ஒன்றிச்சிருவாங்க. இப்போ என்பிஏ நடந்துன்னு சொல்லி சொன்னால் பாஸ்கெட் பாலில் கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொக்கர் ஃபிஃபான்னு சொல்லிச்சுன்னா உலகக்கிணம். இந்த உலகக்கிணம் ஒன்றிய நேரத்தில் எந்த அளவுக்கு உலகம் பூராவும் உள்ள மக்கள் கால்பந்து ரசிகர்களாக இருக்கின்றார்கள், அதாவது உலகத்திலே இருக்கிற விளையாட்டுகளிலே அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டும் இந்த சொக்கர் தான், கால்பந்தாட்டம். சொக்கரன்றது வட அமெரிக்க பாஷை, அங்கே ஃபுட்பால்னா தான் அங்கெல்லாம் தெரியும்
0: மற்றிடங்கள்,
1: அதெல்லாம் கால்பந்துன்னு சொல்லிடுவோமே. இந்த ஆனந்த குறை வெப்பான். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ சொக்கருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பமான நாடுகள், பல நாடுகள் தெரிவு செய்யப்படாமல் போகலாம், அரையிறுதிக்கு வராமல் இருந்திருக்கலாம், அல்லது அரையிறுதிக்கு வந்த நாடுகள் நாங்கள் எதிர்பார்த்த நாடுகள்னு சொல்லலாம். அதே போல் அரையிறுதிக்கு வந்து இறுதிக்கு போட்டிக்கு போகிற நாடுகள் எங்களுடைய ஃபேவரட்டான நாடுகள்னு சொல்லிச்சுனா, அதில் வெற்றி பெறுற நாடு எந்த நாடோ ஃபேவரட்டான நாடு இல்லைன்றாலும் ஃபேவரட் ஆகிக்கொள்ளுவாங்க வெண்டதுக்கு பிறகு. இப்போ அப்படி தானே, போன முறை ஃப்ரான்ஸும் அர்ஜென்டினாவும் இருந்து ஃப்ரான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அர்ஜென்டினா வந்த உடனே நாங்கள் அர்ஜென்டினாவுக்கு தான் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே உலகத்தில், ஜகஜம், அரசியலாம் சாதாரணம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ், ஸ்பெயின், அதே போலவே இங்கிலாந்து, அர்ஜென்டினா, இந்த 4 நாடுகளும் மோதப்போது வருகின்ற 14-15 2 நாட்கள் செவ்வாய் புதன் இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த போட்டிகளில் இந்த 4 நாடுகளும் பங்கு பெற்றுகின்ற இந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற இரண்டு அணிகள், இரண்டு பக்கமும் இருந்து வெற்றி பெற ஒரு அணி என்ன செய்வாங்கன்றா 19 இறுதி போட்டிக்கு போவாங்க. அதே போலவே இதில் தோற்கின்ற இரண்டு பக்கமும் தோற்கின்ற இரண்டு அணிகளும் 3 இடத்துக்கான போட்டியில் 18 விளையாட போகிறாங்க. எனவே இதுதான் இப்போதைக்கு சொல்லக்கூடிய அப்டேட். என்ன லைவா மேட்சும் போகல, இனி நடக்க போற விஷயத்த உங்களுக்கு சொல்றோம். அந்த 4 உங்களுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லினா 3 மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும், அதால 5 வேலை முடிகிறாக்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, ஷோட்லி வேதம் இது இருக்கும், அல்லது தீவிரமான சொக்கர் ரசிகர்கள் என்ன சில பேர் டே ஆஃபே போட்டுருவாங்க, இது நீங்க ஒரு மணி ஷோட்லி போட்டு வரலாம்
0: சொல்ல பாருங்க.
1: அதே நேரம் அடுத்த நாள் போட்டிகள் பார்த்தீங்கன்னா 3 தொடங்குதுன்னு பார்த்தால் 2:00-3 தான் ஆரம்பிக்குது செவ்வாயும் புதனும். எனவே விறுவிறுப்பான போட்டிகள் இருக்கு நிச்சயம். ஏன்னால் ஒரு கார் அரையிறுதியிலிருந்து இறுதி போட்டிக்கு போறேன்னு சொல்லி அவ்வளவு மூர்க்கமா போட்டிகள் இருக்கும். ஆனால் அந்த மூர்க்கத்தை எதிர்பார்த்த நேற்று அர்ஜென்டினா
0: சுவிட்சர்லாந்து
1: மேட்ச்லாம் அந்த ஒரு மூர்க்கம் தெரியல, ரொம்ப டயர்டாக்குனாங்க சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா, அது கண்கூடாக தெரிஞ்சது, ரொம்ப டயர்டாக்குனாங்க. டயர்டாகிட்டு கடைசி நேரத்தில் 2 போட்டு ஓகே மாப்பிள்ள வாரம் பாய்
0: பாய்
1: பாய் பாய்ட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது. சரி, சுவாரஸ்யமான விடயங்கள் அவ்வப்போது உங்களுக்காக தர நாங்கள் காத்திருக்கின்றோம். ஈஸ்டெஃபோடு இணைந்திருங்கள். அதே போலவே சிகரம் தொடர் நிகழ்ச்சி இன்னொரு 1:30 இருக்கின்றது, இணைந்து கொள்ளலாம். வழக்கம்
0: 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஹோமஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரானின் நூற்றுக்கணக்கான பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேவேளை பஹ்ரைன், கட்டார், ஓமான், குவைத், ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது.
3: கனடாவின் வாகன உற்பத்தி துறை பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் 5 ஆலைகள் மற்றும் அல்பர்டாவின் 1 ஆலையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 5,000 பணியாளர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர்.
2: தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதமும் ராஜீவ்காந்தி கொலையின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் போல பதில் இல்லாத கேள்வியாகவே தொடரும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தருணத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் கூட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
3: உலகில் போக்குவரத்து நெரிசல் கூடிய நாடுகளின் புதிய பட்டியல் ஒன்றில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. நம்பியோ நிறுவனம் வெளியிட்டு வரும் இப்பட்டியலில் உலகின் போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரமாக கொழும்பு நகரம் 5வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் புதுடில்லி 6வதாக உள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கோர்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165081 9552.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
6: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM,
7: the greatest radio station.

0: இந்த நேரத்தில் தேடும் கண் பார்வை தவிக்கன்னு சொல்லி சொன்னால் என்னத்தை சொல்ல, சாப்பிட்டு இருக்கிற நேரம் அப்படியே கண்ணை கொண்டு சொருகும்.
1: பாட்டை மாத்தி போடணும்.
0: ஆனா பாருங்க எத்தனை பேர் அதை ரசிப்பாங்க தெரியுமா,
1: நல்ல பாட்டு. சரி,
0: எனவே அந்த இனிமையான பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் இணைந்திருந்த நேர்களை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். கயிறை தெரிவு செய்து சிகரத்தில் ஏறி பாடலை கேட்ட நேர்களை அனைவருக்கும் நன்றி. வருகின்ற வாரமும் இதே போல் சிகரம் தொடர் உங்களுக்காக சிகரத்தை தொட வைப்பதற்காக வரும் என்று சொல்லிக்கொண்டு
1: நீங்க அப்படியேதான் இருக்க போறீங்க. தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோட ராஜேஷோட இணைந்து ஷோ செய்ய போறார் சஞ்சயன். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. ஒலிக்கின்ற விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6943589
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் இக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651.
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மாக்கம் ரோட் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

சின்னமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வப்பேன்.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார்.
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: நன்றி சஞ்சயன், நன்றி சுரேகா. வணக்கம் நேயர்களே, ஜூலை மாதம் 12வது நாள் மறுபடியும் ஒரு 3 மணிக்கு ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். வழக்கம் போலவே இந்த வாரமும் அடுத்த 2 மணி நேரத்துக்கு சூப்பராக நல்ல சுவையான சினிமா சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அருமையான பாடல்களுமே வரப்போகுது. அதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருக்கணும். யூடியூப்லையும் நாங்கள் எங்கிட்டு இருக்கோம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்னு சேனலில். ஈஸ்ட் எஃப்எம்ஐ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 416-824-1212 நீங்கள் ஃபோன் பண்ணலாம், இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அப்படின்ற அட்ரெஸுக்கும் நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜஸில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லேயும் நீங்கள் எங்களை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் உலகத்தில் எந்த முறையிலிருந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா eastfm.ca இணையத்துக்கு போகலாம், இல்லைனா iOS ஆண்ட்ராய்ட்லேயும் எங்களுடைய ஆப்ஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். சரி, டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா மிட் சம்மரில் இருக்கிறோம், ரொம்ப அருமையான ஒரு காலநிலை, அப்படியே ஜகஜோதியாக வெளியே சூப்பராக அப்படியே சூரியன் வந்து சுட்டரிச்சிட்டு இருக்கிறாரு, எல்லாம் அவுட்டோருக்கு ஏற்ற அருமையான நாள். எங்கள் வெளியே இந்த பார்பிக்கு பண்ணலாம் இருக்கட்டும், எங்கேயாவது தெருவுக்கு தெருக்கு எடுத்துகிற ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் எல்லா வாரம் நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வீக்கெண்ட் இது. 26 டிகிரி செல்சியஸ் ஆனால் உடல்நிலை பார்த்தீங்க அப்படின்னா 29 இருக்குது. சரி, டொரண்டோவில் கேஸ் ப்ரைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது ஓவர் நைட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட் நைட்டுக்கு அப்புறமா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஏமா, ஏற்கனவே 163-165 போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே எதுவும் மாறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் மாஸ்டர் எனக்கு கேட்குது. சரி, 3 மணி 3 நிமிடம் கடந்த 2-3 வாரங்கள் அதுக்கு மேலேயே கூட சொல்லலாம், தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து மிகப்பெரிய இழப்புகள், மிகப்பெரிய திரை ஆளுமைகளோட இழப்புகள் வந்துகிட்டே இருக்குது. முதல்ல நம்ம பாரதி ராஜா இறந்தார், அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யனான பாக்யராஜ் அவர்கள் இறந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வாரத்திலேயே 2 இழப்புகள். ஒன்று வந்து இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள், அவர் வந்து வெறும் 50களில் தான் அவர், 57-56 தான் அவருக்கு வயசு. அவர் பார்த்திங்க அப்படின்னா பரதேசி, தென்மேற்கு பருவக்காற்று, தாரைதப்பட்டை இந்த மாதிரியான சூப்பரான கல்லூரி இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவார்ட் வின்னிங் ஃபில்மான டூலெட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு படத்தையுமே வந்து இயக்கியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு யாரும் எதிர்பாராத ஒரு வகையில் திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் மேலே கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் நம்ம எல்லாரையும் நம்ம காதுகளில் ஆக்கிரமித்து கொண்டிருந்த, இன்னும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ் ஜானகி, செல்லம்மா ஜானகி அம்மா அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய ஜானகி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக நேற்று வந்து நம்மை விட்டு பிரிந்தார். நம்ம எப்பவுமே சொல்கிறது அப்படி தான், ஒரு கலைஞர் அப்படின்றவங்களுக்கு என்றைக்குமே வந்து சாவு கிடையாது. அவங்களுக்கு அவங்க படைத்த கலைப்படைப்பை உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் யாராவது ஒரு ரசிகர் என்றைக்கு வரைக்கும் ரசிச்சுட்டே இருக்காங்களோ அவங்க அது வரைக்கும் நம்மளால் வாழ்ந்துட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த இரு பெரும் கலைஞர்களுமே சரி, அவங்களுடைய உடல் மனா இந்த பூமியை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அவங்க என்றைக்குமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். 2 பேருக்குமே ரசிகை மன்றம் சார்பாக நம்மளுடைய அஞ்சலியும் செலுத்திக்கலாம்.

மூன்று மணி 9 நிமிடம் கேட்டுட்ருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் ரசிகர் மன்றம். இந்த பொருந்தா காதல் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது. ஒரு வயதான ஒரு ஹீரோ இருப்பார், அவரோட பல வயசு கம்மி, ஒரு 20 வயசு விட கம்மியாக இருப்பாங்க ஹீரோயின். அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் காதல் வரும், அந்த காதலால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சொன்னால் முதல் மரியாதை கூட அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா ஏற்கனவே கருப்பில் வந்து பட்டையை கிளப்பி பல கோடி வசூலை செஞ்சு ஒரு மறுபடியும் ஒரு முன்னணி நாயகராக வளம் வந்துட்டுருக்கிற சூர்யாவுடைய அடுத்த திரைப்படம் வெங்கி அட்லூரி அவருடைய இயக்கத்தில் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்திற்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஏன்னா கருப்பு நல்லா வெற்றியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீசர் ட்ரெய்லர் பார்த்தவங்கலாம் ஒரு ரொமான்டிக் சூர்யாவை பார்த்து ரொம்ப நாளாச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் சூர்யாவை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. சஞ்சய் விஸ்வநாதன், ஆமாம், சஞ்சய் ராமசாமி கஜினியில் வந்து எப்படி அந்த நேம் யாராலும் மறக்க முடியாது, அதே மாதிரி சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற ஒரு பேரில் தான் இந்த படத்தில் வர்றார். அவர் தன்னுடைய 40களில் இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் மேனாக வர்றாரு. ஃபுல்லாக கெரியர் தான் அவருக்கு முக்கியம், ஒரு ஷூட்டராக வர்றாரு. எப்படி வந்து மேலே மேலும் நம்ம அப்படியே இந்த ஷூட்டிங் கெரியரில் மேலே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெறும் 20களில் இருக்கிற நம்ம ஹீரோயினான மமிதா பைஜு அவங்க உள்ளே வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மேலே அப்படியே ஒரு காதல் வந்துடுது. அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு கேப்பு. அதில் வந்து இவருக்கு வந்து விருப்பம் கிடையாது, இந்த மாதிரி இல்லை ரெண்டு ஏஜ் கேப்பில் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரிய பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்க வந்து இல்லை, நான் அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆகப்போகுது இந்த படம் அப்படின்றது தான், இந்த மாதிரி ஆகப்போகுது இந்த கதை அப்படின்றது தான் இந்த படம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரிச் லுக்காக ரொம்ப அப்படியே ஹைஃபையாக, தெலுங்கு படத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்குது. இருந்தாலுமே வந்து தமிழ் ஃப்ளேவர் நிறையா இருக்கிறதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. ராதிகா சரத்குமார் இருக்கிறாங்க, அப்புறம் ஆளம் வந்தானுக்கப்புறம் ஆளே காணாமல் போன தமிழ் சினிமாவில் ஆளே காணாமல் போன ரவீனா டண்டனும் இருக்காங்க இந்த படத்தில். இந்த மாதிரி ஒரு நிறைய மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்டுமே இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 14 இந்த படம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எந்த படம் எப்போ வருது அப்படின்றது தேட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ தான் வந்து கன்ஃபார்மாக தெரியும். இருந்தாலும் ஆகஸ்ட் 14 நோக்கி அன்பான சூர்யா ஃபேன்ஸ், த ஒன் அண்ட் ஒன்லி சூர்யா, த ஒன் அண்ட் ஒன்லி கிடையாது, த ஒன் சூர்யா அப்படின்னு எல்லாருமே வந்து ஆவலாக எதிர்பார்த்துருக்காங்க. நம்மளும் அந்த படத்தை எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருக்கோம். 3:12 சூர்யாவோட ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு திரும்பவும் பேசலாம். வீக்கெண்ட் டிஸ்டர்பம் இல்லது ரசிகர் மன்றம்.

0: இந்த பாடலை உங்களுக்காக பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். உங்கள் விஜய் உயிருடைய வேறபாடா 3:14 தொடர்ந்து கேட்கலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ரசிகர் மன்றம்.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும், இது ஈஸ்ட் எஃப்எம். பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangale Sandikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal Loan Processing Nei udanukkudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
7: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
7: தமிழ் பேசும் சட்டத்தரணி.

உங்கள் அபிமான ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமா செழிப்போது. இதய முரளி, கட்டாகுஸ்தி 2, லவ் ஓ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 3:24, டிராகன் படத்திலேருந்து அந்த சூப்பரான பாட்டு கேட்டோம். அந்த ஒரு பாட்டில் எப்படி வந்து அரியர்ஸ் வச்சு வேலைக்கே போகாமல் இருந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒரு பாட்டில் எப்படி ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் போயிடுவார், அவருக்கு யூஎஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும், அப்புறம் பொண்ணெல்லாம் கிடச்சிடும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஒரு 5 நிமிஷம் பாட்டில் காமிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்குமாப்பா, 5 நிமிஷத்தில் யாரும் ஆக முடியாது. ஆனால் 5-6 வருஷத்தில் ஆகிறதே ஒரு மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஆனால் அந்த பாட்டில் நடித்த பிரதீப் ரங்கநாதனும் அந்த பாட்டை எடுத்த நம்ம அஸ்வத் மாரிமுத்துவும் அதே மாதிரி கிராஃபில் தான் போயிட்டுருக்கிறாங்க. இதே பாட்டை போட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அஸ்வத் மாரிமுத்து அடுத்த படம் நம்ம ரஜினியை வச்சு அடுத்த படம் இயக்கணும்னு சொன்னோம். அது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் 2019 கோமாளி அப்படின்னு ஒரு படம் மூலமாக டைரக்டர் ஆரம்பித்தார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் தான் ஆகுது ஒரு சினிமாக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவருடைய படம் ஒன்று வெளிவந்து இப்போ தான் ஒரு 6-7 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இமாலய வளர்ச்சின்னு சொல்லலாம் அவருக்கு. அவர் முதல் படமான கோமாளி, அப்புறம் லவ் டுடேல வந்து ஹீரோவாகவும் அறிமுகமானார் டைரக்டரோட. அதுக்கப்புறமா முழுசாக நான் டைரக்ஷன் பண்ணாமல் நான் ஒரு ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் நம்ம டியூட் படம் பண்ணார். அப்புறம் இப்போது அதுக்கு முன்னாடி டிராகன் படம் பண்ணார், டியூட் படம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐகே அப்படின்னு வரிசையாக வந்து வெற்றி படங்களாக வந்துகிட்டே இருக்குது. இதற்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குண்டான சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையுமே

வந்து இந்த வாரம் கொடுத்திருந்தார். பிஆர் ஷோ, அதுதான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதோடைய முதல் படமாக வெளிவரப் போகிறது. இப்போதைக்கு வந்து டென்டேட்டிவாக வச்சுருக்கிறாங்க PRS-01. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டார் கேஸ்ட், அதுவுமே வந்து இது வரைக்கும் அவர் கூடையே ட்ராவல் பண்ண முக்கியமாக அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்தில் வந்து அவர் டைரக்டரானா டைரக்டர் கிடையாதுங்க, இது வரைக்கும் கேமராவுக்கு பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருந்தவர். நம்ம என்னதான் வந்து கேமியோ டிராகனில் பண்ணாலுமே இந்த படத்தில் ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு ரோலில் வர்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் வர்றது வந்து அவர் பேர் கிடையாது. ஸோ அவர் வந்து ஹீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஃபஸ்ட்டு பேர் வர்றதே ஒரு ஃபஸ்ட்டு லுக் வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, அது யாருன்னா மமிதா பைஜு. டியூட்டில் வந்த மமிதா பைஜு தான் இந்த படத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டாக வராங்க. ஸோ பார்க்கும்போது மேபி ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி பிச்சுவா கத்தி வச்சுருக்காங்க, அந்த கத்தி ஃபுல்லாக ரத்தம். அந்த ரத்தத்தில் வந்து அஸ்வத் மாரிமுத்து மேலே தூக்கி போடுறாங்க, அவர் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லப்பர் பந்து சுவாஸ் ஃபேம் சுவாசிக்கு அவங்க இருக்கிறாங்க, அப்படி நிறைய ஒரு ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் கிடையாது. மொத்தமாக இதுவரைக்கும் பிரதீப் ரங்கநாதனோட முந்தைய படங்களில் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்த 6 பேர் சேர்ந்து இந்த படத்தை இயக்க போகிறாங்க. இதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. விஷால், யஷ், நரேன், சாணக்கியன், தனுஷ் அண்ட் இளம்பரதி அப்படின்ற 6 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு எழுதி இந்த படத்தை இயக்க போகிறாங்க. இதுக்கு படத்துடைய முதல் மூல கதை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்போட தான். பிரதீப்போட கதையை இவங்க டெவலப் பண்ணி எழுதி டைரக்ட் பண்ண போகிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி ஒரு அப்படியே எல்லாமே யூத்தா வைபா இருக்கும்போது இசை யார் இருக்க முடியும்? கண்டிப்பாக வந்து ஐசாய், இல்லை இசாய் இல்லை வெறும் சாய் அபேங்கர், அவர் வந்து ஐசாய் இசைன்னு சொல்லிக்கிறார். நம்ம வந்து சாய் அபேங்கர்னு சொல்லுவோம். ஸோ அவருமே இந்த படத்தில் வந்து கொலாபரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் புது ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஒரு புது பொலிவோட இந்த படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய இவங்க எல்லாமே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது இன்னும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதெல்லாம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு அவருடைய இந்த தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு புது ரோலுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நேரம் 3:28.

0: டொராண்டோவின் முக்கிய லத்தீன் அமெரிக்க கலாச்சார நிகழ்வான சல்சா கொண்டாட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதை அடுத்து இன்றைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற தருணத்தில் கிட்டத்தட்ட 13,000 பேர் நிகழ்வில் பங்கேற்றிருந்ததாக டொராண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையின் 6 தமிழ்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கூட்டமைப்பு ஆகியன இதற்கான அறிவிப்பை நாளை வெளியிட உள்ளதாக அவை தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிலிருந்து விலகி ஆரம்பித்த புதிய இயக்கத்தின் முதல் மாநாடு கோவையில் இடம்பெற்றுள்ளது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக்கழக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் மதிப்பளிக்க வேண்டியது கடமை என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, ஆக்கப்பூர்வமான முறையில் அரசிடம் வலியுறுத்தல்களை முன்வைப்பதே தமது நோக்கம் என கூறியுள்ளார். எனினும் 2026 போலவே 2031 ஆட்சி மாற்றம் நிகழும் என அவர் தெரிவித்துள்ளார். ஹோமஸ் நீரிணை ஊடாக கடந்த வாரம் 140 கப்பல்கள் பயணித்துள்ளதாக அமெரிக்க கடற்படையால் வழிநடத்தப்படும் பன்னாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் போருக்கு முன்னர் நாளொன்றுக்கு 140 கப்பல்கள் ஹோமஸ் நீரிணையை கடந்து வந்ததையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
2: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு. ட்ரெண்ட் பாட்டு வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
3: Ajax Nissan and Infinity Servings Event, 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
4: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பெஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஒரு வழியாக ஜனநாயகன் படம் திரையரங்குகளில் வெளிவர உள்ள நிலையில் அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடிய விலைக்கு டிக்கெட்டுகளை விற்க கூடாது என்று தயாரிப்பு நிறுவனம் கண்டிப்பான உத்தரவாம். சூர்யாவின் படங்கள் கடந்த 10 வருடங்களாக திரையரங்கத்தில் வெளிவராத நிலையில் திரையரங்கத்தில் வெளிவந்து பிளாக் பாஸ்டர் வெற்றியையும் கொடுத்தது கருப்பு. இந்த படத்தின் வெற்றியால் சம்பளத்தை 100 கோடியாக உயர்த்தினார் சூர்யா. கமல் நடிப்பில் அன்பறிவு இயக்கப் போகும் படம் என்றாலே ஆக்ஷன் தான். ஆண்டவருக்கும் வயசாரிச்சு. இந்நிலையில் படம் பூராகவும் சிஜி வேலைப்பாடுகள் அதிகமா. இந்த சிஜி வேலைப்பாடுகளால் தான் இவ்வளவு டிலே என்று சொல்லப்படுகின்றது தயாரிப்பு தரப்பால். இன்னும் கொஞ்ச நாள்ல படப்பிடிப்பு ஆரம்பமா. விஷால் நடித்து இயக்கி முடித்துள்ள மகுடம் படத்தின் வெளியீடு இம்மாதம் என்று தேதி குறித்துள்ள நிலையில் இதனை தயாரித்த சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தலைமைத்துவ சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாம். இதனை தீர்த்தால்தான் படம் வெளியீடு சுமூகமாக இருக்கும். அடுத்தடுத்து தோல்விகளால் துவண்ட கார்த்தியும் தனது படங்களை கவனமாக தெரிவு செய்கிறாராம். அந்த வகையில் நடித்துக் கொண்டிருக்கும் படத்திற்கு அடுத்ததாக டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபுவுடனும் சிறைப்பட இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமாரியோடும் பணியாற்ற போகிறாராம். முதன்மையான நடிகர் என்ற அந்தஸ்து பெற்றார் திவான் சூர்யா. இவரது அடுத்த வெளியீடான விஸ்வநாதன் சன்ஸ் படம் 300 கோடி வியாபாரத்தை தொட்டு நிகர லாபத்தோடு வெளிவருகிறது. அஜித்தின் வியாபாரத்தை விட இது ரொம்ப அதிகமாம். அரசன், ராஜன் வகையராண்டு 2 படங்களை ஒரே நேரத்தில் இயக்கினாலும் அதிக கவனத்தை செலுத்துவது என்னவோ அரசன் படத்தில் தானாம். காரணம், இந்த படம் சூப்பர் ஹிட் அடிக்கணும் என்று சொல்லிட்டாராம் சிம்பு. அதனால இரவு பகல் பார்க்காமல் உழைக்கின்றாராம் வெற்றிமாறன். பிரதீப் ரங்கநாதன் தயாரிப்பில் அவரது 6 உதவியாளர்கள் இயக்கும் படத்தை ஆரம்பித்தார் பிரதீப். நடியுங்க, கல்லாப்பட்டிய நிரப்புங்க என்று சொன்னாலும் பழமையான ரூட்டிலேயே போறார் இந்த நவயுக சுள்ளான் என்ற புலம்பல் கோடம்பாக்கத்தில். அறிவுமதி எழுதிய தமிழ் முருகன் நாவலை படமாக்குகின்றார் வெற்றிமாறன். கதாநாயகன் தனுஷ், இசையமைப்பாளர் சாய பயங்கர். தமிழ் முருகன் படத்தின் அறிவிப்பு வெளிவந்து மக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதுவரையில் தமிழ் சினிமா கண்டிராத ஆடியோ லான்ச் மலேசியாவில் இடம்பெற்ற ஜனநாயகன் படத்தின் விழாதான் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அதே போலவே தனது ஜெயிலர் 2 படத்தின் ஆடியோ லான்ச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாராம் தலைவர். பஞ்சா 10
1: சொல்லு.
0: பஞ்சா 10.

3:48 கேட்டுருக்கிறீங்க. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் ரசிகர் மன்றம். இந்த ரீ ரிலீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக சில பல வருடங்களாக ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அதாவது 2000களில் 90s்லலாம் கூட விட்டாங்க நினைக்கிறேன். 2000க்கு அப்புறம் வந்த படங்களே இப்போ ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய சக்ஸஸும் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் திரைப்படம் 2002 வெளிவந்த இந்த திரைப்படம், லிங்குசாமி அப்படின்ற ஒரு இயக்குனர் சாதாரண ஒரு குடும்ப படம் மட்டும் எடுக்க மாட்டார், ஆனந்த மாதிரிலாம் மட்டும் எடுக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் எடுக்க முடியும் அப்படின்னு தமிழ் சினிமாவுக்கு நிரூபித்த அந்த திரைப்படம். ஓட்டம் பேருக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடிச்சு 2002 அந்த படம் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வரைக்கும் வந்த திரைப்படங்கள்லாம் அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி ஹீரோனா இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா மாதவனுக்குமே வந்து ஒரு சாக்லேட் பாய் பிச்சு பிச்சு பிச்சு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் மாதிரி இருப்பார், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருப்பார், மீசைசெல்லாம் இல்லாமல் அப்படியே வழிச்சு வச்சுட்டு நல்லா கொழுமுன்னு இருப்பாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு. அந்த இமேஜெல்லாம் உடைச்சி அவரால் ஆக்ஷன் பண்ண முடியும், அவரை ஆக்ஷன் ஹீரோவாக என்னால் காமிக்க முடியும் அப்படின்னு தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் உண்மையாகவே இறக்கின திரைப்படம் தான் லிங்குசாமியுடைய ரன் திரைப்படம். அந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸுக்கு வந்திருக்கு. அதை அவருடைய திருப்பதி பிரதர்ஸ் அஃபிஷியல் ஹேண்டில் மூலமாக ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்தபோது இந்த படம் வந்து செப்டம்பர் 5-ம் தேதியாக 2-ம் தேதியாக வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதே 2002 2 வாரங்களுக்கு முன்பு 2015 பாபா அப்படின்ற படமும் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ரஜினிக்கு ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறமா வந்த ஒரு திரைப்படம், எல்லாருமே வந்து வெறிகொண்டு காத்திருந்தாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் சூப்பராக இருக்க போது, ட்ரீட்டாக இருக்க போது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாருமே காத்துட்ருக்கும்போது நிறைய படங்கள் லைனாக பண்ணி வச்சுருந்தாங்களா, எல்லாருமே கொஞ்சம் பேக் அடிச்சாங்களாம், சரி ரஜினி படம் வருது நம்ம ஒதுங்கிப்போம், ரஜினி படம் ரிலீஸ் ஆகி நல்லா கொஞ்சம் ஒரு ஓட்டம் ஓடின பிறகு நம்ம வந்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் லிங்குசாமி தான் எடுத்திருக்கிற ரன் மேலே ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருந்ததால் ப்ரொடியூசராக அந்த ஏ ரத்தன் கிட்ட சொல்லியிருக்கிறான்னா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார், நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி நம்மளும் டேட்லேயே போவோம், எனக்கும் வந்து ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன் தான், இருந்தாலுமே இந்த படத்துக்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, இவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த படம் பாபா படம் வந்து அடுத்த ஒரு 1-2 வாரத்திலே வந்து படுதோல்வி அடைஞ்சிச்சு. அப்புறம் வேறு படம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் பாபா படத்துலேருந்து ஓட்டமாக ஓடி இந்த ரன் படத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் வர அந்த தேரடி வீதியில் தேவதை வந்தா அப்படின்ற பாட்டு வந்து அப்படி பட்டி தொட்டி எங்கும் எல்லா டீ கடையில் எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ சூப்பராக போட்டு ஹிட்டான பாட்டு, அந்த பாட்டை மிஸ் பண்ணாமல் வர்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷட்டர் சீனு, அவர் வந்து ஓடி போய் சப்வேயில் போய் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி நின்று ஒரு அது வரைக்கும் அப்படியே சாஃப்டாக இருந்த மாதவனை வந்து ஒரு ஆக்ஷன் மாதவனாக காமிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஒரு சீனுக்குமே வந்து நிறைய ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விவேக்குடைய காமெடியுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவரோட மாதவனை தேடி ஊர்லேருந்து இங்கே வருவார், மெட்ராஸ் வருவார், அங்கே வந்து என்னென்ன கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல் குல்கர்னி ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் ஹிட் சாங்கு, ஆல்பம் ஹிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வித்யாசாகர் அவருடைய பீக்கில் இருந்த ஒரு டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஃபாஸ்ட் நம்பருக்கு காதல் பிசாசை மாதிரி இருக்கும், அப்புறம் தேரடி வீதியில் மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப மெலோடியஸாக மின்சாரமின் மீது பாய்கின்றதே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அருமையான ஒரு காம்பினேஷனில் சூப்பரான பாடல்களுமே இருக்கும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை மறுபடியும் தியேட்டரில் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து மீண்டும் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஓட்டமாக ஓடும் அப்படின்னு நம்புவோம். தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல், இது ரசிகர் மன்றம்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions .ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில் அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401 வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காபரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார். புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த வகையான டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி விகிதம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளுடன் வாங்க இன்றே சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பன் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ. 416-720-7439 416-720-7439
10: சித்ரா செல்வநாதன் உங்களுக்காக காத்திருப்பேன். வாங்கோ பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 4 மணி. கேட்டுட்ருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம். ரசிகர் மன்றத்தின் செகண்ட் அவருக்குள்ளே வந்திருக்கிறோம். டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் ஒரு சூப்பரான ஒரு வார்மான அண்ட் பிரைட் அண்ட் சன்னியான ஒரு டேவாக தான் இருக்குது. 26 டிகிரி செல்சியஸ் ஆனால் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு 28 இருக்கும். டொரண்டோவில் இன்றைக்கி மின்னேட்டுக்கு அப்புறமா ஜிடிஏ சார்ந்த பகுதிகளில் கேஸ் ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஈஸ்ட் எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 416-824-1212 இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ரசிகர் மன்றத்தில் நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்
1: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
0: July 16 சரியாக சொல்லணும்னா ஒரு 40 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி யார் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி கணேசன் பத்மினி. ஏன்னா சிவாஜி கணேசன் பத்மினி ஹீரோ ஹீரோயினா, அதுவும் இப்படி 86 வந்த படம். 86 எப்படி அவங்க இவ்வளோ வயசாகிருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசானாலும் வந்து ஹீரோ ஹீரோயினாக இருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கதை தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கதாநாயகன். அந்த கதாநாயகனுக்கு தேவையான நாயகன் நாயகி வயசு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் இந்த திரைப்படம். தாய்க்கு ஒரு தாலாட்டு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு திரைப்படம். பாலச்சந்திர மேனன் அப்படின்ற ஒரு ரொம்பவும் ஃபேமஸ் டைரக்டர். எதுலன்னா கேரளாவில் நிறைய வந்து மலையாள படங்களில் 20-25 ஃபில்ம்ஸ் வரைக்கும் நல்லா நிறைய படங்கள் கொடுத்து நிறைய ஹிட் படங்களுமே கொடுத்து ஃபஸ்ட் டைமாக தமிழில் வந்து ஒரு படம் பண்ண வர்றாரு 86. அதுதான் அது தாய்க்கு ஒரு தாலாட்டு. இந்த படத்துடைய எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கிருஷ்ணராஜ். அவர் வந்து இப்போ வரைக்குமே சீரியல்ஸில் நிறைய வந்து படங்களில் நிறைய சீரியல்ஸுக்கு வந்து எழுதிட்டு இருந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமா தமிழ் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. திரைப்படங்களே பார்த்தீங்க அப்படின்னா 80ஸ்லேருந்து நிறைய திரைப்படங்களுக்கு வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் கூட செஞ்சுருக்காரு நல்ல நல்ல கேரக்டரில். ஸோ இவங்க மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் கேஆர்ஜி ஃபிலிம் சர்க்கியூட் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக இந்த படம் வெளிவந்திருக்கு. கேஆர் கங்காதரன் அவருடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய கதை தான் வந்து நான் சொன்ன மாதிரி கதைநாயகன். அதனால தான் வந்து சிவாஜி கணேசன் பத்மினி அவங்க ரெண்டு பேருமே லீட் கேரக்டர்ஸில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுஜாதா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு கூட சொல்லலாம் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் பாண்டியராஜன் இருக்கார். பாண்டியராஜன் தான் ஒரு மெயினான கேரக்டர் சிவாஜி பத்மினிக்கு அடுத்து. ஒரு வீட்டில் இருக்கிற அவங்களுடைய பையனை ஒருத்தருவார். அதுக்கப்புறமா ரோஹிணி, விசு, இளவரசி, விஜயகுமார், பாண்டியன், நிழல் ரவி அப்படின்னு நிறைய ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குது இந்த திரைப்படத்தில். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன் பத்மினி அவங்க ரெண்டு பேரும் 1970 வந்த இரு துருவம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 15-16 வருஷமாக எந்த ஒரு திரைப்படத்திலையும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்தது. இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஒரு சூப்பரான கூட்டணியில் கொண்டு வந்தது. சரி, இந்த படத்தை இன்னும் நிறையா பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வரும். இந்த பாட்டை வந்து நிறைய பேர் கேட்டிருப்போம்னா ஒரு குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதிகமாக வந்து ப்ளே பண்ணாத ஒரு பாட்டு. இருந்தாலும் இளையராஜா சித்ரா அவங்களுடைய காம்பினேஷனில் அவங்களுடைய டூயட் வாய்ஸில் ஒரு சூப்பரான ஒரு லவ் டூயட்னு சொல்லலாம். ஆனால் அது ரெண்டரிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இளையராஜா கேட்ட ஒரு டிப்பிக்கல் இளையராஜா சாங் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக டெக்னிக்கலாகவே இந்த பாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.

4:09 ஒரு ரெஃப்ரெஷிங்கான சாங்காக இருந்தது இளையராஜா அப்புறம் சித்ரா அவருடைய குரலில். சரி, இந்த தாய்க்கு ஒரு தாலாட்டு, இந்த படத்துடைய கதை என்ன? 80s, late 80s அது மட்டும் இல்லாமல் 90s, 2000s கூட ஒரு அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் என்ன தமிழ் சினிமாவில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி வந்து நல்ல ஒரு வெல் ரெனவுண்டு ஃபேமிலியாக இருக்கும், செல்வத்துலேயும் சரி நல்ல ஸ்டேட்டஸ்லேயும் சரி மக்கள் மத்தியிலையும் நல்லா ஒரு வரவேற்பாக இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. அதில் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிற அப்பா வந்து ரொம்பவும் கம்பீரமாக எல்லாருமே ரோட்டில் போனாங்களே ஆஹா ஒவ்வொன்று பேசுகிற மாதிரி ஒரு ஒருத்தராக இருப்பார். அவங்க அம்மாவுமே வந்து நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு 2-3 பசங்க இருப்பாங்க. 2-3 பசங்களில் எல்லாருமே நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒன்று படிக்காமல் அப்படியே ஊர் சுற்றிட்டு இருப்பாரு, அப்படி இல்லாட்டி எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டுருப்பாரு. இருந்தாலுமே வந்து அவர் வந்து நல்ல ஒரு பையன், ரொம்ப சாஃப்டான ஒரு பையன், நல்லா ஒரு அன்பான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அவரை மையமாக கொண்டு அவர் வந்து எப்படி அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா அப்பாவும் சரி அவங்க வீட்டில் இருக்கவே சரி யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீ தான்ப்பா என்னுடைய வந்து முக்கியமான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி வந்து அரவணைச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு தமிழ் சினிமாவில். டக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு சூரியவம்சம் ஞாபகம் வரும், இன்னும் நிறைய படங்கள் சொல்லலாம், தனுஷ் நடித்த படம் நிறைய சொல்லலாம், கிட்டத்தட்ட எல்லா ஹீரோவுமே அந்த மாதிரி படம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி தான் இந்த படத்துலையும். சொன்னோடனே தெரிஞ்சிருக்கும் யார் இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. சிவாஜியும் பத்மினியும் தான் வந்து அந்த அவர் அப்பா அம்மா. சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அவருக்கு இல்லாத ஒரு பெருமையே கிடையாது, நிறைய ஒரு பணக்காரர். பத்மினி வந்து நல்ல ஒரு குடும்ப குத்திகளுக்கு இல்லத்தரசியாக இருப்பாங்க. அவங்களுக்கு மூணு பசங்களை மூத்தவர் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. கடைசி வந்து கடைக்குட்டியானவங்க வந்து ஒரு காலேஜில் நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ஒரு சூப்பரான நல்ல படிப்பாளியான ஒரு பொண்ணு. இதுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி மாட்டிகிட்ருக்கிறாரு நம்ம திருமொழி ஃபேமஸான பாண்டியராஜன் அவர்கள். அவருக்கு தான் வந்து படிப்பும் வரல, ஒரு பிஸ்னஸ் பண்ணவும் வரல, எங்கேயுமே வந்து ஸ்கூல்லேயும் சரியாக போகாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய சிவாஜி அவருடைய அப்பாவுடைய ஒரு ஃபேக்ட்ரியிலேயே வந்து சின்ன ஒரு மெக்கானிக் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. இதனாலே வந்து சிவாஜிக்கு வந்து ஒரு பிடிக்கும், என்னடா ரெண்டு பசங்க வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க, என்னுடைய பெருமையை வந்து உலகுக்கு பறைசாற்றுற மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இருந்தாலுமே அவங்க அம்மா பத்மினி அம்மா வந்து யாரையா விட்டு கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் இந்த அம்மாவுமே. என்ன தான் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலாம் சொன்னாலும் இவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் இருக்கும் பத்மினி அவங்களுக்கு. இவர் வந்து ரொம்பவும் எல்லாருமேலேயும் அன்பாக இருக்காரு, ஜாலியாக பேசுகிறாரு, இவர்கிட்ட இருந்தால் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாண்டியராஜன் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண்ணான ரோஹிணியை வந்து கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டே போயிடுறாரு. அப்புறம் அவங்க ஃபேக்ட்ரியிலேயே இருந்து இன்னொரு பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் மத்தியில் இவங்க எல்லாருமே வந்து குடும்பமாக ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு 80s வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி தான் இது. என்னதான் வந்து படம் இவ்வளோ நல்ல ஒரு ஸ்டோரி இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட், சிவாஜி பத்மினி மேலே என்ன ஸ்டார் காஸ்ட் வேணும்னு உங்களுக்கு கேட்குறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் இருந்தாலுமே படம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோவா போல, எல்லா விமர்சன ரீதியாகவும் சரி படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் சரி இல்லை பாயிண்ட்லெஸ்ஸாக வந்து அப்படியே போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலுமே இந்த படத்துடைய பாடல்களுக்காகட்டும் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்காகட்டும் குறிப்பிட்ட பல சீன்களுக்காகட்டும் இந்த படம் வந்து இன்றைக்குமே வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு தெரிஞ்ச படமாக தான் இருக்குது. அதனால தான் 40 வருஷம் கழித்து கூட இந்த படத்தை பற்றி பேசிட்டுருக்கிறோம். இந்த படத்துக்கு நம்ம படத்தை இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா அவர்களுடைய ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் சொல்லலாம். இப்போ ஒரு இந்த பாட்டு கேட்டோம், சித்ரா கூட அவங்க பாடினது, இளையராஜா பாடினது. இப்போ அடுத்து வரப்போகிற ஒரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா யேசுதாஸ் அவருடைய ஒரு பாட்டு. சரி, இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியலனா கூட இந்த பாட்டை வந்து கேட்காத தமிழ் ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சோல்ஃபுல் மெலோடின்னு சொல்லலாம், சோல்ஃபுல் லலபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தாலாட்டு பாடுறதா இல்லை சோகம் கலந்த ஒரு தாலாட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பாட்டை ஒரு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தீங்களோ, ஒரு அம்மாவை பற்றி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்கீங்களாலோ, இல்லாட்டி யாராவது உங்களுக்கு முக்கியமானவங்க பிரிஞ்சு போயிட்டாலோ, அது கூட இல்லாமல் சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தையை தூங்க வைக்கணும் கூட இந்த பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சோல்ஃபுல் ரெண்டரிங்லாம் கேஜே யேசுதாஸோட ஒரு வாய்ஸில் இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்டுட்டு வருவோம், அப்போ தெரியும் இந்த படத்தை பற்றி எதுக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்ட்டு. தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். இது ரசிகர் மன்றம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: பிக்கரிங்கில் GHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில் ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
2: $2,500 மேல் கொள்ளுபனு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.

இந்த பாட்டுக்கும் நம்ம பேச போற மேட்டருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. கொடி பறக்குதான்னு கேட்குறாரு தனுஷ். அவர் கொடி தான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக பறந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அது என்னென்னா வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்து நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா அது இந்தோனேஷியாவுக்கும் அந்த ஃப்ளாக் தான், போலந்துக்கும் கிட்டத்தட்ட அதே ஃப்ளாக் தான், மோனாக்கோன்னு ஒரு சின்ன சின்ன குட்டியோண்டு கண்ட்ரி அதுக்கும் அந்த ஃப்ளாக் தான், நடுவில் ஒரே ஒரு நிலா கிரசண்ட் ஒன்று போட்டிங்கன்னா சிங்கப்பூருக்கும் அந்த ஃப்ளாக் தான். என்னதான் இது இந்த மாதிரி பல நாட்டு கொடிகள்லாம் வச்சுருக்கிற தனுஷுக்கும் அதே மாதிரி கலராக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கொடியை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டால் இதுதான் வந்து எங்களுடைய ஃபேன் கிளப்புடைய கொடி. யாரோட ஃபேன் கிளப்பு? நம்ம தனுஷருடைய ஃபேன் கிளப்போட கொடின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது, அது ஏற்கனவே தெரியும் நிறைய பேருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அரசியலில் குதிக்க போகிறார், அதுக்கான ஒரு அச்சாரம் தான் போட்டு வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது கன்ஃபார்மாக யாருமே வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு கிளாரிட்டியான பதில் எங்கேருந்துமே வரல. அவருடைய ரசிகை மன்றத்துடைய தலைவராக இருக்கிற சுப்பிரமணியம் சிவா, அவர் தான் வந்து நம்ம இந்த படம் திருடா திருடி படத்துக்கும் அவர் தான் இயக்குனராக இருந்தார். அவரை கேட்டிங்க அப்படின்னா, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே இதே ஃப்ளாக் தான் வந்து நாங்கள் வச்சிட்ருக்கிறோம் இந்த ஃபேன் கிளப் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாகை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்கள் யாராவது அவங்களுடைய கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் இதை தான் வச்சு போட்டுட்டுருக்கிறாங்க. இப்போ இதை புதுசாக இப்போ சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே சைஸ்லாம் மாற்றி போட்டதால் எல்லாம் பேசிகிட்ருக்கிறாங்க. மற்றபடி இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு அவர் சொன்னாலும், அவங்க அப்பா அவனை கஸ்தூரி ராஜா கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, இதை பற்றி நீங்கள் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி கொக்கி போட்டு வச்சுருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறாரு, என் குடும்பத்துலேருந்து கூட நிறைய பேர் அரசியலுக்கு வரலாமே, என்னுடைய பசங்களோ என்னுடைய பேர பிள்ளைங்களோ கூட அரசியலுக்கு வரலாமே அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார். ஆனால் இவரும் வந்து நோ சொல்லலை அப்படின்றதால, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ அடுத்தது வந்து இவர் தான் வரப்போகிறாரோ அப்படின்னு நிறைய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்தாலுமே, அவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சினிமாவில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். ஏற்கனவே இளையராஜோட பயோபிக், அப்புறம் மாரி செல்வராஜோட ஓம் படத்தோட அந்த கொலாபு, அது மட்டும் இல்லாமல் ஏபிஜே அப்துல் கலாமாக ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் மத்திய

0: பார்த்தீங்கன்னா சுட சுட ஒரு படம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் வந்து அவருடைய கம்பெனியான வண்டர்பா ஸ்டுடியோஸ்லேருந்தே. அதுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம போன வாரம் பேசின த்ரிவிக்ரம் மற்றும் ஜூனியர் என்டிஆர் கொலாபரேஷனில் வரப்போகிற அந்த ஒரு முருகன், நார்த் இந்தியன் முருகன் திரைப்படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. திடீர் திடீர்னு ஏதோ ஒன்று இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் வர புதுப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் முருகன். அதை மூலம் சொல்லிடுவோம், தமிழ் முருகன் இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னா வெற்றிமாறன். ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம தனுஷ். அந்த அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் வெற்றிமாறன் படம் தெரியும், பெரும்பான்மையான படம் கேட்கிறது எல்லா படங்களுமே வந்து என்ன பண்ணுவார், அவர் ஏதாவது ஒரு நாவலை வச்சு தான் வந்து பேஸ் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அந்த வகையில் தான் இந்த படமுமே 2018 அறிவுமதி அவர்கள் இயக்கிய ஒரு கட்டுரை புத்தகம் தமிழ் முருகன். அதாவது முருகன் அப்படின்றவர் ஒரு புராண கதாபாத்திரம் மட்டும் கிடையாது, அவர் வந்து நம்ம தமிழில் ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு அரசர், ஒரு போர் அரசர். அவர் வந்து நம்ம தமிழ் மக்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார், நிறைய போர் புரிஞ்சிருக்கிறாரு. அவர் நம்ம கூடையே இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சங்க இலக்கியங்களில் மூலமாக நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்ட ஒரு புத்தகம் தான் தமிழ் முருகன். ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி ஒரு தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படத்துக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தமிழ் முருகன் வருகிறார் அப்படின்னு அப்படியே கிட்டத்தட்ட கூஸ்பம் வர்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பாட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வெற்றிமாறன் இதுக்கு முன்னாடி அனிருத்தோட கொலா போட்டிருக்கிறாரு நம்ம அரசனில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சாய் அபயங்கர் கூடயும் போயிட்டாரு. ஸோ அவரும் கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கணும் இல்லை, அதனால் கொஞ்சம் அவரோட ஜிவி பிரகாஷ் சந்தோஷனாலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஸோ இதை மாதிரி தமிழ் முருகன், அதனால் முருகன்னாலே தமிழ் கடவுள் தான், அப்புறத்துக்கு தமிழ் முருகன் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் அவருடைய படமான அந்த நார்த் இந்தியாவில் தமிழ் நார்த் இந்தியாவில் தான் முருகன் வந்தார்னு சொல்கிற மாதிரி ஒரு அனுமானத்தோட ஒரு விஷயம் உலாவிட்டுருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும். நம்ம எதுவும் பதிலடி கொடுக்காம இருந்தால் அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக சுட சுட இந்த மாதிரி முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஏயில் தான் ஜென்ரேட் பண்ணாங்கன்னு தெரியுது அந்த லிரிக் வீடியோவில் இருக்க பின்னாடி. முக்கிய பெரும்பாலான வீடியோக்கள் பண்ணுவாங்க, இருந்தாலுமே வந்து ஒரு அவசர கதியில் போட்ட மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு அட்லீஸ்ட் அந்த வீடியோ வந்து அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிபட்டலாக கொடுக்கணும், ஒரு பதிலடியாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலுமே வெற்றிமாறன் இந்த தனுஷ் காம்பினேஷனில் எந்த ஒரு படமுமே சோடைய போனது கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த தமிழ் முருகன் உண்மையிலேயே ஒரு வெற்றி தமிழ் முருகனாக வருவார் அப்படின்னு நம்புவோம். தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல். இது ரசிகர் மன்றம்.
1: முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக, மத இருக்கு

Weekend vibration. East FM 102.7. East FM. Tamil. Seidigal.

0: ஹோமுஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரானின் நூற்றுக்கணக்கான பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேவேளை பஹ்ரைன், கத்தார், ஒமான், குவைத், ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கனடாவின் வாகன உற்பத்தி துறை பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் ஃபோர்ட் நிறுவனத்துக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவின் 5 ஆலைகள் மற்றும் ஆல்பர்டாவின் 1 ஆலையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 5,000 பணியாளர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதமும் ராஜீவ்காந்தி கொலையின் போது இடம்பெற்ற சம்பவங்களைப் போல பதில் இல்லாத கேள்வியாகவே தொடரும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தருணத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் கூட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என அவர் கூறியுள்ளார். உலகில் போக்குவரத்து நெரிசல் கூடிய நாடுகளின் புதிய பட்டியல் ஒன்றில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. நம்பியோ நிறுவனம் வெளியிட்டு வரும் இப்பட்டியலில் உலகின் போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரமாக கொழும்பு நகரம் 5வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் புதுடில்லி 6வதாக உள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM. காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினில்

0: இது காட்சியிலே வரும் கீதம்.
1: பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 1495. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 795. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.
2: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
8: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
0: FM 102.7 eastfm.ca.
9: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
10: ஒரு நல்லவரையை கேட்டா அதுல வந்து மயங்கி போய் அவனை பாராட்டுறதோ அல்லது இது மாதிரி நம்மளால எழுத முடியல.
11: இவர் வந்து நில மௌனதாரத்துக்கு ரெக்கார்டிங் கூப்பிடுறாரு ராஜா. இவரு கங்கை மேல வெளியில போறாரு, வாலி கார பார்த்தோன்னு நின்றுட்டாரு. என்னன்னு இப்பதான் நான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மேல எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு, எல்லா பாட்டும் நான் தான் அப்படின்னு அம்மன் கதை கேட்க எல்லா பாட்டும் தலைவர் போய் என்ன எழுதினாங்க போது, இப்போ உன்பாவில் ஒரு ஆயிரம் இதை சொல்லி காட்டுறாரு அப்படியான்னு கேட்டுட்டு சொல்லும்போது வாலிக்கு டியூன் சொல்றாரு, இது மனைவி வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க அதுக்காக நிலாவைவா அந்த டியூனை சொல்றாரு. நிலாவைவான்னு சொல்லிட்டு உடனே அவர் கேட்கிறாரு, நிலாவைவான் இல்லாம இல்லாதேவா என நீ தான் பிரிந்தாலும் அப்படின்னு எழுதிட்டாராமா. எழுதிட்டு இப்படி யோசிச்சுட்டு கங்கையம்மனை பார்த்து, அமர் உங்கள்கிட்ட இந்த வரியை கடன் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு நினைவாலே அணைப்பேன் நான் அப்படின்னு முடிச்சாராம்.

பாட்டு பழசு செய்தி புதுசு. 4:49 இயக்குனர் மிஷினுக்கு என்ன ஆச்சு? 2006 இருந்து நம்ம ஆரம்பிச்சார் அஞ்சாதே படத்தில் சூப்பராக, சித்திரம் பேசரி படத்தில் சூப்பராக அவர் டைரக்டர் ரிவ்யூ பண்ணிவிட்டு 2020 வரைக்குமே சைக்கோ வரைக்குமே வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்டே வந்தார். வணிக ரீதியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தாலுமே அவருடைய படங்கள்லாம் அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருப்பாங்க. ஆனால் 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2021, 2023, 2024, 2025 வரைக்கும் ஒரு நடிகராக ரொம்ப பிஸியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ரியாலிட்டி ஷோலையுமே டிவிலையுமே வந்து நிறையா வந்துட்டுருக்காரு. அவருடைய ஒரிஜினல் ஃபேன்ஸான, அவருடைய இயக்குனரான மிஷ்கினுக்கு ஃபேன்ஸாக இருந்தவங்க எல்லாம் எங்கப்பா எங்களோட ஓஜி மிஷ்கினை காணும், ஓஜி மிஷ்கினை காணும், எப்போ தான் வருவார்? ஏன்னா ட்ரெயின் அப்படின்னு ஒரு படம் வந்து இயக்கில் அது ஒன்று இருக்குது, அப்புறம் பிசாசு 2 அதுவுமே இருக்குது. ரெண்டுமே வந்து இப்போ இருக்குன்றாங்க, ஆனால் ஒன்றுமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 44 செகண்ட் ஓடுற அந்த டீசர், அந்த ட்ரெயின் படத்துடைய டீசர், விஜய் சேதுபதி தான் இந்த படத்தில் அவர் ஹீரோவாக இருக்கார் இந்த படத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனுமே ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அவருடைய ஆஸ்தான நாயகர்னு சொல்லலாம் நிறைய நவருமே இருக்கார். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா கடைசியில் வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா ஃபில்ம் ரிட்டன் டைரக்டட் அண்ட் கம்போஸ்ட் பை மிஷ்கின் அப்படின்னு போடுறாரு. என்னடா இது, வரைக்கும் இவருடைய பல முகங்களை பார்த்துருக்குறோம், ஆனால் வந்து டெவில் அப்படின்ற படத்தில் இவர் ஒரு தான் ஏற்கனவே மியூசிக் அறிமுகம் ஆயிட்டார். இது வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, அவருடைய தம்பி எடுத்த படமான டெவில் படத்தில் வந்து இசையமைச்சார். ஆனால் கிரிட்டிக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு காரசாரமாக அவருக்கு வந்து எல்லாம் க்வெஸ்சன் எடுத்தேன். எதுக்கு சார் நீங்கள் மறுபடியும் 80s கொண்டு போகிறீங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மியூசிக் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு நல்லா டைரக்ஷன் வருது அதனால பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து என்னை வந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்காக நிரூபித்து காமிப்பேன் அப்படின்னு இந்த படத்திலையுமே மியூசிக் போட்டிருக்காரு. அந்த 40 செகண்ட்ஸில் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடியல, ஒரு 5-6 செகண்ட் தான் ஒரு மியூசிக் விட்டு வந்தது. இருந்தாலுமே அந்த ட்ரெயின் படத்துடைய அந்த ஒரு சின்ன ஒரு டீசர் வந்து ரொம்ப தரமான, அவருடைய படத்துக்கு ஒரு படத்தில் என்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இருந்துச்சு. ஓனாய மாட்டுக்குடியும் படத்தில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதில் எப்படி ஒரு பரபரப்பரன்னு வச்சுருப்பாரோ இந்த படத்துலையுமே வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் தான் வருது. இந்த 44 செகண்ட்ல ட்ரெயின் தான் வருது. ஸோ முழுக்க முழுக்க ஒரு ட்ரெயினில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இல்லை ஒரு ஹாரராக இல்லை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவும் பரபரப்பாக இருக்குது. மிஷ்கினுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா தமிழ் சினிமா ஃபேன்ஸுமே இந்த படத்தை ரொம்பவும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் இந்த படத்தை வெளியே விடுங்க அப்படின்னு கலைப்புலிய ஸ்தானுக்குமே கூட சொல்லிக்கிறோம். 4:52 இதோட நாங்கள் இந்த வார ரசிகை மன்றத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் நாங்கள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு ரசிகை மன்றத்தை ஓப்பன் பண்ணுவோம். இருந்தாலும் ஈஸ்ட் FM, குறிப்பாக வீக்கெண்ட் ஈஸ்ட் FM அடுத்தடுத்து உங்களை ஷோவை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நிபாஜினி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கு நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building in உள்ளே 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ, 647-980-4779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ, 647-980-4779.

நன்றி ராஜேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 5:01 தற்போதிலிருந்து 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியோடு நீங்களும் இஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்து கொள்ள முடியும். இஸ்ட் எஃப்எம் .co நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்ட் எஃப்எம் 102.7, இஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் இஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலையிலேயே பார்த்த மனசுனா ஒரு பிரகாசமான நாளாக இருக்கிறது. எல்லோ வார்னிங், ஹீட் எல்லோ வார்னிங்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. வெளியே 27°C சூழ்நிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் சரி தற்போதிலிருந்து 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் நீங்கள் வந்து 16 வயதுக்குட்பட்ட உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள ஒரு நிகழ்ச்சி இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்ஸ். குட்டீஸ், கிட்ஸ் எல்லாருமே நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். 7 வரைக்கும் உங்களுக்கான பாடல் வர காத்திருக்கிறது. எனவே அழையுங்கள். 416-554-4164-554-4040 ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 16 வயதுக்குட்பட்ட குட்டீஸ் அண்ட் கிட்ஸ் அனைவரும் கால் பண்ணுங்கள்.

0: ஐந்து மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் இணைந்திருக்கும் குட்டிசை இணைத்து என்னென்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? தன்சிகா, எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். என்ன செஞ்சீங்க தன்சிகா இன்னைக்கு வீக்கெண்ட்ல? பார்க் போனீங்களா? வெரி குட். சரி, தன்சிகா என்ன பாட்டு கேட்க போறீங்க
1: இன்னைக்கு?
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்ட மிக்க தன்சிகா. நீங்களும் அழைக்கலாம் 4164544040 வாயிலாக. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு உங்கள் விருப்ப பாடலை கேட்கும் ஒரு நிகழ்ச்சி. அழையுங்கள் 4165544040.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

5:21 எஸ்எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு அழைக்கலாம். 416-554-4040.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: சொல்றேன் தமிழையா.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
4: East FM Tamil Seedigal.

டொராண்டோவின் முக்கிய லத்தீன் அமெரிக்க கலாச்சார நிகழ்வான சல்சா கொண்டாட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதை அடுத்து இன்றைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கி சூடு இடம்பெற்ற தருணத்தில் கிட்டத்தட்ட 13,000 பேர் நிகழ்வில் பங்கேற்றிருந்ததாக டொராண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையின் 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கூட்டமைப்பு ஆகியன இதற்கான அறிவிப்பை நாளை வெளியிடவுள்ளதாக அவை தெரிவிக்கின்றன.

0: எங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

5:48 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் உங்கள் விருப்ப பாடலை கால் பண்ணி கேட்கலாம். எனவே அலையுங்கள் 4164504040 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் அழைத்து கேட்க முடியும்.

0: நாலு விஷயம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-5088-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ்.
2: நேரம் சரியாக 6:02 ஈஸ்ட் எஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தோமென்றால் தற்போது 26°C உணர்நிலை 28°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் கனடா ஒரு வெப்ப அலை எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது. நாளை தினம் திங்கட்கிழமை முதல் கடுமையான வெப்ப அலை ஹீட் வேவ் தொடங்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 30 முதல் 36°C வரை இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை தொடங்குகின்ற இந்த ஹீட் வேவ் வந்து புதன்கிழமை மாலை அல்லது வியாழக்கிழமை மாலை வரை நீடிக்கும் என்றும் கூட குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வெப்ப அலையின் உச்சநிலை செவ்வாய்க்கிழமை இருக்கும் என்றும், செவ்வாய்க்கிழமையில் மதிய பொழுதுகளில் பார்த்தீங்கன்னா 41°C வரை உணர்நிலை இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் தண்ணீர் அருந்தி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அருந்தி ஹைட்ரேட்டடாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரி, 6:03 நாங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு இணைந்திருக்கின்றோம். 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். எனவே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

ஆறு மணி பத்து நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 14.95, வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca. பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-757-2006.
0: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க். 416-779-2323.
7: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ஹோமஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரானின் நூற்றுக்கணக்கான பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேவேளை பஹ்ரைன், கட்டார், ஓமான், குவைட், ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கனடாவின் வாகன உற்பத்தி துறை பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் ஃபோர்ட் நிறுவனத்துக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவின் 5 ஆலைகள் மற்றும் அல்பர்டாவின் 1 ஆலையை சேர்ந்த கிட்டத்தட்ட 5,000 பணியாளர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதமும் ராஜீவ்காந்தி கொலையின் போது இடம்பெற்ற சம்பவங்களைப் போல பதிலில்லாத கேள்வியாகவே தொடரும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தருணத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் கூட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என அவர் கூறியுள்ளார். உலகில் போக்குவரத்து நெரிசல் கூடிய நாடுகளின் புதிய பட்டியல் ஒன்றில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. நாம்பியோ நிறுவனம் வெளியிட்டு வரும் இப்பட்டியலில் உலகின் போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரமாக கொழும்பு நகரம் 5வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் புதுடெல்லி 6வதாக உள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 92.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல் காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 sarees $100, 5 shalwars $100.

0: beard shave, fading, hair straightening, hair coloring, full facial, gold facial, face cleanup, head massage, newborn baby head shave போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 446-446-4000.
2: Weekend vibration. East FM 102.7.

6:50 எஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் நீங்கள் குட்டீஸ் கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்தும் டியூன் தமிழ் நிகழ்ச்சியோடு உஷா இணைந்திருப்பார். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham Street Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நன்றி நிபாஜினி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி கேண்டி ஸ்டெஃபம். நிகழ்ச்சியில் டூன் தமிழுடன் 9 மணி வரை நீங்கள் இணைந்திருக்கலாம். eastfm.ca ஊடாக எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7, ஈஸ்டெஃபம் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com. டொரண்டோவில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ள 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 36 உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையும் அதிகூடிய வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 41 உணர இருக்கின்றோம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை.

டொரண்டோக்கு தீவிர வெப்ப எச்சரிக்கை, அதாவது ஹீட் வார்னிங் விடுத்திருக்கின்றது. இந்த டொரண்டோ மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் ஜிடிஏ முழுவதும் திங்கட்கிழமை முதல் கடுமையான வெப்ப அலை வீச தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வெப்ப உச்சம் தொடங்குது என்று பார்த்தால், திங்கட்கிழமை தொடங்கும் இந்த வெப்ப அலை செவ்வாய்க்கிழமை ஜூன் 14 திகதி வரை தனது உச்சத்தை எட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது 36 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அந்த காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் வெளியில் செல்லும் போது வெயிலின் தாக்கம் 38 செல்சியஸ் முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் இரவு வெப்பம் குறையாமல் 20 டிகிரி செல்சியஸ் டு 22 டிகிரி செல்சியஸ் வரை நீடிக்கும் என்பதால் குளிர்ச்சியான சூழல் இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். அத்துடன் இந்த அதிக வெப்பம் காரணமாக டொரண்டோவில் ஏர் குவாலிட்டி ஹெல்த் இண்டெக்ஸ் மோசமடைய வாய்ப்பு இருக்கின்றது என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த அதிகப்படியான வெப்பத்தினால் தலைவலி, மயக்கம் அல்லது வாமிட்டிங் என்ற கடுமையான சோர்வு அல்லது ஏதாவது அறிகுறி உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக பணிகளை நிறுத்திவிட்டு நல்ல ஓட்டர குடியுங்கோ என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குழந்தைகளுக்கும் மற்றும் முதியவர்களும் கூடுதலான கவனத்துடன் இருக்குமாறும் நாங்கள் சொல்கின்றோம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமில் டூன் டமல் வெறும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307. 6474780144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
6: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஜானகிருஷ்ணன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:27 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ். டொரண்டோ ஸ்டூவுக்கு வெறும் $5 பஸ் ஃபீயில் புதிய எக்ஸ்பிரஸ் பஸ் சேவை பார்க் பஸ் என்ற இலாப நோக்கமற்ற அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த டொரண்டோவுக்கு 2 மேஜர் இன்டர்செக்ஷனில் இருந்து இந்த பஸ் இயங்கப்படுகின்றது. இந்த பஸ் ஃபீ ஒரு நபருக்கு வெறும் $5 மட்டுமே, அதாவது ரவுண்ட் ட்ரிப் இங்கே போயிட்டு வேற. குழந்தைகளுக்கான வசதியுடன், அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரோலர் கொண்டு போக வேண்டும் என்றால் கூடுதலாக $10 செலுத்தி இடத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த சேவை நாட்கள் என்று பார்க்கும்போது வார இறுதி நாட்கள், அதாவது வீக்கெண்ட்ஸ் மற்றும் பொது விடுமுறை நாட்களில், ஹாலிடேஸில் மட்டுமே இந்த சேவை கிடைக்கும். அதில் இந்த இறுதி நாள் என்று பார்த்தா செப்டம்பர் 7 2026 வரையே இந்த $5 உங்களுக்கு பஸ் ஃபீயாக கட்டணம் அறவிடப்படுகின்றது. இந்த நீங்கள் இந்த பிக்கப் லொகேஷன் என்று பார்க்க போனால் யங் அண்ட் ப்ளோர் மற்றும் ஜோக்மெல் ஸ்டேஷனில் நீங்கள் அவர்கள் உங்களை நீங்கள் சென்று அங்கிருந்து டொரண்டோ ஜூக்கு செல்லக்கூடிய வசதி இருக்கின்றது. அதில் நீங்கள் இந்த பஸ் நேரங்கள் என்று பார்த்தால் காலை 8:30 கிளம்பும் பஸ் திரும்பி டொரண்டோ ஜூவிலிருந்து திரும்புகின்றது மாலை 7:00. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ்.

0: weekend East FM 102.7 East FM Tamil Seidhigal.
1: டொரண்டோவின் முக்கிய லத்தீன் அமெரிக்க கலாச்சார நிகழ்வான சல்சா கொண்டாட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதை அடுத்து இன்றைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற தருணத்தில் கிட்டத்தட்ட 13,000 பேர் நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையின் 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படும் இணக்கப்பாடு வந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கூட்டமைப்பு ஆகியன இதற்கான அறிவிப்பை நாளை வெளியிடவுள்ளதாக அவை தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிலிருந்து விலகி ஆரம்பித்த புதிய இயக்கத்தின் முதல் மாநாடு கோவையில் இடம்பெற்றுள்ளது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக்கழக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் மதிப்பளிக்க வேண்டிய கடமை என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, ஆக்கப்பூர்வமான முறையில் அரசிடம் வலியுறுத்தல்களை முன்வைப்பதே தமது நோக்கம் என கூறியுள்ளார். எனினும் 2026 போலவே 2031 ஆட்சி மாற்றம் நிகழும் என அவர் தெரிவித்துள்ளார். ஹோமஸ் நீரினை ஊடாக கடந்த வாரம் 140 கப்பல்கள் பயணித்துள்ளதாக அமெரிக்க கடற்படையால் வழிநடத்தப்படும் பன்னாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் போருக்கு முன்னர் நாளொன்றுக்கு 140 கப்பல் ஹோமஸ் நீரினை கடந்து வந்ததையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் FM 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC

மேடம் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்த அந்த பாடல் நேரம் 7:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமில் டூன் டமல். ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள நெக்ரா ரீஜனில் புதிய கேம் சேஞ்சர் கிறிஸ்மிக் கோ ஸ்டேஷனில் அமைப்பதாக கட்டுமான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றன. இந்த ஒன்டாரியோ கவர்மெண்ட் மற்றும் போக்குவரத்து

0: பூஜ்ஜியம் 416-446-4486-408-0.
1: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.